நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 14 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை FM ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹிட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:53. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. குரல் எண் 224. ஈகை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரலின் பொருளானது, பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலைப் போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது. பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலைப் போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
6: சொல்லு, நீ தான் தைரியமா நடந்து சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
7: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
7: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
7: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா?

0: செல்லா செல்லாது.
1: நாட்டாமா இப்ப இந்த பீச்சுக்கு
0: என்ன 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? செல்லா செல்லாது.
2: தாத்தா
0: சொல்றகனு,
2: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
0: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
3: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா அனிதா சோபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ்க. மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். தலைப்பு நட்பின் இலக்கணமாக நீங்கள் நினைப்பது. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்று காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 நம்மை சுற்றி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம்

8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்த தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 3 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. எட்டு முப்பதற்கும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லை வாசல் டாக்டர் ஜி சவுந்தரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் விருப்பம் தலைப்பு காட்டுயிர் காப்போம் நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். 12 மணிக்கு கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிங் காக்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு ஞான ஒளி திரைப்பட ஒளி சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், இயக்கம் பி மாதவன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கனவேனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை, 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல்,

7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். எழுமுப்பதற்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. தேனி வளர்ப்பு நேர்முகம் திருவள்ளுவர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரு இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11:00 நேஷனல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 7:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது, எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையஞ்சல்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோபியா மார்கரேட் அவர்கள்.
3: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று

0: கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்ககாலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் மூன்று குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடைத்திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ்பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சு விழவும் இல்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையைக் காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லைக் கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லைக் கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த மூன்று உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும்போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேல்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15, 15 நொடிகள். FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக பாடல்.

சலித்த பாடலை பாடியவர் சௌமியா. தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விமலா டைட்டஸ் குழுவினர் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 6:26, 8:00. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் சரளா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டியில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அத்த முத்து, கழுத்துல போட்டிருக்கிற மூணு பவுன் செயினை கைட்டி போயிட்டு போயிடு.
1: யாரு அது? யாரு யாரு யாரு?
0: நான் தான் சுடுகாட்டு பேய்.
1: என்னது பேயா? எங்க குரலுக்கு மரத்து மேல இருந்து கேக்குது. கிளவேற ஆடுது.
0: காத்த முத்த, நான் தான் கருத்து முத்த.
1: எப்பா ஈரகுலைய நடுங்கி போச்சுப்பா. என்னப்பா நீ இப்படி பயமுறுத்திட்ட?
0: நீ வர்றது தெரிஞ்சுதான் நான் மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டேன்.
1: சரி, மரத்து மேல ஏறி என்ன புளிய மிஞ்செல்லாம் நிறைய பறிச்சு வச்சிருக்க?
0: ஆமா காத்த முத, நம்ம அந்த சின்ன வயசுல புளிய மிஞ்சு பறிச்சு பறிச்சு சாப்பிடுவோம் பூவெல்லாம்.
1: ஆமா,
0: ஞாபகம் வந்ததா? நீ வர்ற வரைக்கும் புளிய மிஞ்சு பூவெல்லாம் சாப்பிடலாம்னு மேல ஏறிட்டேன்.
1: இறங்குப்பா முதல்ல.
0: சரி காத்த முத,
1: காலையிலேயே ரொம்ப பயமுறுத்தி விட்டப்பா.
0: இறங்கி கீழே வரேன்.
1: வாப்பா வாப்பா.

0: பத்தி விவரமா
1: சொல்றேன் கருத்தமுத்த. மீன் சுணக்கமா இருக்குதுன்னு வச்சுங்க, அப்புறம் ஒரு மீன் அப்படியே எடுத்து பார்த்தோம்னா செதில் உதிர்ந்து போயிருந்ததுன்னா அந்த மீன்களுடைய உடம்புல பேனு இல்லனா ஒட்டுண்ணி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தென்பட்டுச்சுன்னா நாம என்ன செய்யணும்னா, ஒரு பிளாஸ்டிக் கேனு அதுல ஒரு 50 லிட்டர் தண்ணி, ஒரு 2 கிலோ மஞ்சத்தூள், ஒரு 20 கிலோ சுண்ணாம்பு, ஒரு 20 கிலோ கல் உப்பு, இதெல்லாம் கலந்து குளம் முழுவதும் பரவலா நம்ம தெளிச்சுக்கணும். குஞ்சுகள் விட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தண்ணியில வந்து அந்த பிளாங்டன் அது குறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல 1 டன் ஈர சாணத்தை நம்ம திருப்பி கரைச்சு விடணும். 3 இல்லைன்னா 4 நாள்ல அந்த பைட்டோ பிளாங்டன் அளவு கொஞ்சம் அதிகரிக்கும். தண்ணி வந்து கிளிப்பச்சை நிறத்துல இருந்ததுன்னா பிளாங்டன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நாம சாணத்தை விட்டும் பிளாங்டன் சரியா உருவாகல அப்படின்னா 20 லிட்டர் தண்ணீர்ல 10 கிலோ கடலை புண்ணாக்கு, இத ஊற வச்சு ஒரு கரைசல் மாதிரி தயார் பண்ணி குளம் முழுவதும் அதை பரவலா ஊட்டணும்பா. இப்படி செஞ்சோம்னா நல்ல முறையில மீன்கள் வளர்ந்து நமக்கு லாபம் கொடுக்கும், நோய் நொடி எதுவும் இருக்காது.
0: மீன் நல்லா பெருசு பெருசா இருக்கும்.
1: ஆமாப்பா, இந்த மாதம் ஒரு முறை சாணம் கரைக்கிறது, போதுமான அளவுக்கு பிளாங்டன் உருவாகவில்லை அப்படின்னா கடலை பின்னாக்கு கரைசல் கலப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தண்ணியில கால்சியம் அளவை அதிகரிக்க மாதம் ஒரு முறை 25 கிலோ கல் சுண்ணாம்பு இத தண்ணியில அப்படியே கரைச்சு விடணும். 5-6 மாதங்கள்ல நம்ம மீனை பிடிச்சி விற்பனை செய்யலாம். மீனெல்லாம் பிடிச்சி முடிச்ச பிறகு குளத்துல தண்ணி எல்லாம் வெளியேத்திட்டு குளத்தை 10 நாள் காய போட்டு அப்புறம் திரும்பவும் குளத்தை நல்லா தயார் பண்ணி அடுத்த மீன் குஞ்சுகளை நம்ம விடுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும்.
0: அந்த தண்ணியை பாச விட்டுலாமா?
1: எப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வயல் நெல் வயலோ கரும்பு வயலோ இல்ல வாழைத்தோட்டமோ அதுக்கு இந்த தண்ணியை நம்ம பாய்ச்சினோம்னா இந்த தண்ணியில அந்த மீன்களுடைய கழிவுகள் எல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா, அது அருமையான சத்தா மாறி நமக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. ஒன்னும் கெட்டு போகாதுப்பா, விளைச்சல் அமோகமா இருக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும்.
0: பரவாயில்லையா காத்துமுத்தா, மீன் குட்டையில வளர்க்கறதுக்கு 6000 மீன் குஞ்சல விடலாம்னு சொன்ன.
1: ஆமா, 1 ஏக்கருக்கு
0: ஒரு குஞ்ச 10 ரூபான்னு சொல்றாங்க, ஆனா கட்டுப்படி ஆகுமா இதெல்லாம்?
1: எப்பா, பெரிய குஞ்சா இருந்ததுன்னா 10 ரூபாய்க்கு விக்கிறாங்கப்பா, அது கட்டுப்படி ஆகாதுதான்.
0: ஆமா,
1: அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சின்ன குஞ்சு இருக்குல்ல, ஒரு 25 நாள் வயசுடைய குஞ்சு, அது வந்து 1 அங்குல நீளம் தான் இருக்கும். அந்த மாதிரி குஞ்சுகளை நாம கொஞ்சம் லாட்டா வாங்கிடணும். 35,000 குஞ்சுகளை வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம 1 ஏக்கர்ல இவ்வளவு குஞ்சுகளை வளர்த்து அந்த குஞ்சுகளை விற்பனை செய்யறதும் அந்த குஞ்சுகளை பயன்படுத்தி மற்ற மீன் குட்டைகளை வளர்க்கறதும் இதெல்லாம் நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்கும்.
0: வாங்குற குஞ்செல்லாம் பெருக்குல்ல, எதுவும் இறந்துடாதா?
1: இறப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான்ப்பா செய்யும். நான் சொன்ன மாதிரி கேட்டுக்க, 1 அங்குலம் அந்த நீளம் இருக்கக்கூடிய 35,000 குஞ்சுகளை வாங்குறேன்னு வச்சுக்க, ஒரு குஞ்சு 50 காசுலேருந்து 1/4 ரூபா இல்லைன்னா 1 ரூபா வரைக்கும் இருக்கும். 35,000 குஞ்சுகளை 1 ஏக்கர் குளத்துல விட்டு 10 நாளைக்கு தினமும் காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 கிலோ மிதவை தீவனம் இதை கொடுக்கணும். 10 நாளைக்கு அப்புறம் தினமும் 3 வேளை 3 கிலோ வீதம் நம்ம உணவு கொடுக்கணும். 20 நாள் கழிச்ச பிறகு 3 வேளை தலா 4 கிலோ தீவனம் கொடுக்கணும். இப்ப குஞ்சு விட்டதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா 2 லிருந்து 2.5 மாசத்துல நாம பொதுவா குளங்களுக்கு வாங்கி விடுறோம்ல மீன் குஞ்சு, நீ சொன்னிய 10 ரூபா, அந்த அளவுக்கு 2.5-3 மாசத்துல இந்த இருப்பு குஞ்சுகள் வளர்ந்து தயாராயிடும். இப்ப இந்த குஞ்சுகள் இப்ப நம்ம நீ என்ன கேட்ட வந்து 35,000 குஞ்சு வாங்கினோம்னா எல்லாமே நமக்கு வந்து பலன் தருமா? 1,000 குஞ்சு இழப்பு இருக்கதான்ப்பா செய்யும். அது ஏதாவது பறவைகள் தூக்கிட்டு போறது, இறந்து போறது, வேற மீன்கள் வந்து அதை உணவா எடுத்துறது, இப்படி வந்து இழப்பு கொஞ்சம் 1,000 குஞ்சு. பாக்கி 30,000 குஞ்சு நல்ல பிழைப்பு திறனோட நமக்கு கிடைச்சிரும்.
0: அது போதுமா?
1: ஆமாப்பா, இப்ப இந்த குஞ்சுகளை நாம விற்பனையும் செஞ்சுக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு குஞ்சு 10 ரூபான்னு போட்டோம்னா கூட நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நாமளே மீன் குட்டை வச்சிருக்கோம்.

0: ஆ உட்காருப்பா.
1: காத்த முத்தியா, அதான் நேத்து பண்ண குட்டையில மீன் வளர்றத பத்தி நிறைய தகவல்களை சொல்லியிருந்த. மீன் குட்டையில மீன்களுக்கு நோய் வந்தா என்ன பண்ணலாம்னு கேட்டா அதுக்குள்ளே அவசர வேலைன்னு கிளம்பிட்டு பாண்டி. இன்னைக்கு சொல்லுப்பா.

0: அதுலயும் வந்து மீன் வளர்ப்புக்கும் இந்த குஞ்சுகளை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு தொழில் தான்ப்பா இந்த மீன் குஞ்சு வளர்ப்போம்.
1: சரி சரி காதுமுத்த, நாளைக்கு நல்ல நாள் தான். நாளைக்கு நான் வச்சிருக்கிற ஒரு ஏக்கர்ல போயிட்டு குளம் வெட்டுறதுக்கு ரெடி பண்றேமா.
0: சரிப்பா சரிப்பா, எனக்கும் வயலை பத்தி தெரியும். அது கிழக்கு மேற்குல கரெக்டா அமைஞ்சு போச்சு, செவ்வக வடிவத்திலயும் இருக்குது. அருமையா மீன் வளர்ப்புக்கு ஏத்த இடம் பாது.
1: ஆமா காதுமுத்த, நாளைக்கு படையிறதுக்கு கரெக்டா காலையில வந்துருப்பானே.
0: சரிப்பா, காலையில நீ வேலையை ஆரம்பிக்கும் போதே மோத ஆளா நான் வந்து நிக்கிறேன்.
1: ஆமா.
0: சரி இப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி காதுமுத்த.
0: சரி, நீ மத்த மேல ஏறி உக்காந்துட்ட, என்ன மாதிரி வேற யாராவது வந்தான்னா அவன்கிட்ட எப்படியாவது மூணு போன் செய்ய ஆட்டையை போட பாரு.
1: இல்லப்பா, நீ வந்த தமாஷுக்குதான் பண்ண.
0: சரிப்பா சரிப்பா, நானும் விளையாட்டுக்கு தான்ப்பா
1: சொன்னேன்.
0: போயிட்டு வரட்டுமா?
1: சரி காதுமுத்த, நீ போயிட்டு, நான் ஏரியில குளிச்சுட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா.

உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை பண்ணைக்குட்டியில் மீன் வளர்ப்பு முறையின் நிறைவு பகுதி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின்போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இருநாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனை

0: எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில் பாத்தீங்கன்னா 167 லொகேஷன், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேரும், மொத்தம் 931 அவ்வளவு பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதுல வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாம ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்றாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட். அவங்க என்னன்னா இங்க டியூட்டியில இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷன்ல அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், அவங்க ஒரு 480 பேர், அவங்களும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில ஈடுபடும். அதே மாதிரி இப்ப வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
0: இந்த 2 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்

0: கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 18 நொடிகள். நேர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: வணக்கம். நாம் மரங்கள், பறவைகள் மற்றும் வண்ணத்தி பூச்சிகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம் கால்களுக்கு அடியில் உள்ள உயிரினங்களை பற்றி என்ன பேசுகிறோம்? அது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. நம் கால்களுக்கு அடியில் உள்ள மண்ணின் மேல் அடுக்கில் ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. மண்புழுக்கள், எறும்புகள், கரையான் பூச்சிகள், வண்டுகள், உண்ணிகள், சிலந்திகள், மரவட்டைகள் மற்றும் பல சிறிய உயிரினங்கள் அங்கு வசிக்கின்றன. இவை அனைத்தும் பொதுவாக மேல்மண் உயிரினங்கள், டாப் சாயில் ஃபானா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சிறிய உயிரினங்கள் உண்மையில் முக்கியமானவையா? நிச்சயமாக. அவை அளவில் சிறியதாக இருந்தாலும் அவற்றின் பங்களிப்பு மிகப்பெரியது. கீழே விழுந்த இலைகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை சிதைத்து இவை உதவுகின்றன. இவை ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணில் சேர்த்து தாவரங்கள் வளர உதவுகின்றன. எளிமையாக சொன்னால் இவை இயற்கையின் மறுசுழற்சி படையாகும். மண்புழுக்கள் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை? மண்புழுக்கள் அற்புதமான மண் பொறியாளர்கள், சாயில் இன்ஜினியர்ஸ் என்று அழைப்பார்கள். மண்ணுக்குள் நகரும் பொழுது அவை சிறிய பாதைகளை உருவாக்குகின்றன. இந்த பாதைகள் காற்று மற்றும் நீர் மண்ணுக்குள் ஊடுருவி செல்ல உதவுகின்றன. மேலும் மண்புழுக்கள் கரிமப் பொருட்களை சிதைக்கவும் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் உதவுகின்றன. மண்புழுக்கள் மட்டும்தான் பயனுள்ள மண் விலங்குகளா? இல்லை. எறும்புகளும் கரையான்களும் மண்ணையும் கரிமப் பொருட்களையும் கலக்க உதவுகின்றன. வண்டுகளும் பிற உயிரினங்களும் மக்கும் செயல்முறைக்கு பங்களிக்கின்றன. சிலந்திகளும் பிற வேட்டையாடும் உயிரினங்களும் சூழலியல் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பங்கு உண்டு. நமது பள்ளிகளும் கல்லூரிகளும் இதை பற்றி ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். கல்வி நிறுவனங்கள் மண் ஒப்பீட்டளவில் கிளறப்படாமல் இருக்கும் சிறிய பல்லுயிர் மண்டலங்களை உருவாக்கலாம். அவை உள்ளூர் தாவரங்களை பராமரிக்கலாம். மக்கிய உரத்தை பயன்படுத்தலாம். இலை சருகுகளை பாதுகாக்கலாம். மற்றும் தேவையற்ற

0: ரசாயன பயன்பாடுகளை குறைக்கலாம். ஆரோக்கியமான மண்ணின் ஒரு சிறிய பகுதி கூட ஒரு மதிப்புமிக்க வாழ்விடமாக மாறக்கூடும். மேலும் மாணவர்கள் என்ன செய்ய முடியும்? மாணவர்கள் மண் பல்லுயிர் கண்காணிப்பாளர்களாக மாறலாம். அவர்கள் மண்புழுக்கள், எறும்புகள், வண்டுகள் மற்றும் பிற மண் உயிரினங்களை கவனமாக கண்காணித்து தங்கள் கண்டவற்றை பதிவு செய்து காலப்போக்கில் ஏற்படும் மாற்றங்களை படிக்கலாம். அவர்கள் உரம் தயாரித்தல், பல்லுயிர் வரைபடமாக்கல் மற்றும் வளாக இயற்கை நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம். இது இயற்கையை ஆதரிக்கும் ஒரு வளாகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். இயற்கையை ஆதரிக்கும் ஒரு வளாகம் என்பது வெறுமனே அதிக மரங்களை கொண்ட ஒரு வளாகம் அல்ல. அது பூமிக்கு மேலும் கீழும் பல்லுயிர் பாதுகாக்கப்படும் ஒரு வளமாகும். மாணவர்கள் மண் உயிரினங்களை பாதுகாப்பதில் பங்கேற்கும் பொழுது அந்த வளாகம் கற்றல் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாறுகிறது. மண் ஒரு உயிருள்ள பொருள். நம் கால்களுக்கு அடியில் உள்ள நுண்ணிய உயிரினங்கள் ஆரோக்கியமான மண்ணையும் சூழல் மண்டலத்தையும் பராமரிக்க தினமும் உழைத்து வருகின்றன. தாவரங்களை பாதுகாத்தல், கரிமப் பொருட்களை மண்ணில் தக்க வைத்தல், தேவையற்ற இரசாயன பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் மண்ணை அவசியமின்றி தோண்டி சீர்குலைப்பதை தவிர்த்தல் ஆகியவற்றின் மூலம் அவற்றை நாம் பாதுகாப்போம். எனவே அடுத்த முறை நடக்கும் பொழுது ஒரு கணம் குனிந்து கீழே பாருங்கள். உங்கள் கால்களுக்கு அடியில் ஒரு அற்புதமான உயிரின உலகம் உள்ளது. மறைந்திருக்கும் இந்த உயிரியல் பன்முகத்தன்மையை கண்டறியவும் இதை பாதுகாக்கவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் நம் மாணவர்களை ஊக்குவிப்போம். ஏனெனில் ஆரோக்கியமான மண் என்பது ஆரோக்கியமான வளாகத்தை குறிக்கிறது. ஆரோக்கியமான வளாகம் என்பது ஆரோக்கியமான பசுமையான மற்றும் இயற்கைக்கு உகந்த சமூகத்தை உருவாக்க பங்களிக்கும். நம் கால்களுக்கு அடியில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம். வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்கநகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்கென தட்டாஞ்சாவடி தொகுதியில் 31 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் ஒரு வாக்குச்சாவடியும் இதில் அடங்கும். 2 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதள பாதை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி CRPF படையினரும் மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குள் செயல்படும் அனைத்து நிறுவனங்களிலும் பணியாளர்களுக்கு இன்று ஒருநாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பதிவு மையத்திற்குள் கைபேசியை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 3 நாள் பயணமாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கு செல்கிறார். பிலாஸ்பூரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மணாலி செல்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெலினை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு மற்றும் இளம் தலைமுறை வல்லுநர்களின் பரிமாற்றத்தில் கூட்டாண்மை தொடர்பாக உடன்பாடுகள் எட்டப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு ஜவஹர்லால் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
6: வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சார்.
6: இப்ப திருமண வாழ்வு இளம் தம்பதியினர்கிட்ட எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவங்கள் அதை சொல்லுங்க, நம்ம மேற்கொண்டு நான் கேள்விகள் கேட்கறேன்.
7: இப்பொழுது நம்ம பார்க்க போனா திருமணம் பற்றிய கருத்து ஒரு பக்கம், திருமண வாழ்வு பற்றிய கருத்து ஒரு பக்கம், ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்லை ஆண்கள் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு கனவாக தான் இருக்குது அவங்களுக்கு. திருமணம் வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி ஆடம்பரம் பண்ணணும், ட்ரெஸ்ஸு, இதுதான் அவங்களுக்கு திருமணம்ன்றது இருக்குது. திருமண வாழ்க்கை பற்றி அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதலோ ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோடு அவங்க வந்து அந்த திருமணத்துக்குள்ளே என்டர் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் மாதிரி இருக்கும். இது வந்து இளம் தம்பதியினர்கள் அவர்கள் சுய விருப்பத்தின்படி தேர்வு செய்த துணையாக இருந்தாலும், பெற்றோர் விருப்பத்தின்படி தேர்வு செய்த துணையாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் பிரச்சனை வரதான் செய்யுது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, அவங்க சுய விருப்பத்தின்படி தேர்வு செய்திருந்தா நிறைய காலங்கள் அவங்களுக்கு வந்து முதல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, அப்புறமேட்டி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அவங்க நிறைய உட்காந்து கதை பேசி அந்த மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு புரிதல் இருக்கலாம். பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி பண்ணுற கல்யாணம் இருந்தாலும் நிச்சயதார்த்தம் ஆனவுடனே ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. தேர் ஆர் டீப்பர் இஷ்யூஸ். கல்யாணன்றது இட் இஸ் அ ப்ராசஸ். நம்ம வந்து திருமணம் சொல்லும் போது எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு வெட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு மேரேஜ்னு சொல்லுவாங்க. கரெக்டா, வெட்டிங் தான், திருமண நிகழ்வு தான் வெட்டிங். மேரேஜ்னா திருமண வாழ்வு. ஆனால் நிறைய பேரோட அவங்களோட ஃபோக்கஸே அந்த திருமண நிகழ்வோட நின்றுது. அப்படி இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. முக்காவாசி பிரச்சனைகளோட அடிப்படை நோண்டி நம்ம கடைசியாக போத்தோம்னா ராக் பாட்டம்ல என்ன இருக்குதுன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அதாவது ஒருத்தருக்குடைய தொடர்பு பரிமாறத ஒரு பெரிய பிரச்சனை இடிக்குது. இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. திருமணன்றது சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டது, சமுதாய உயர்வுக்கு அப்பாற்பட்டது, மெமரபிள் ஹனிமூன் அதுக்கு அப்பாற்பட்டது. கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த ரெண்டு பேருக்கிடையில உள்ள உறவுல தான் வந்து நிற்குது. ஸோ அங்கே அந்த உறவுன்னு சொல்லும் போது உறவுக்கு அடிப்படை, ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப் இஸ் கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு. அது ஒர்க் பிளேஸ்னாலும் சரி, ஃபேமிலி பிளேஸ்னாலும் சரி, இதை கோட்டை விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அதிலிருந்து ஒன்று ஒன்றா வெவ்வேறு டைமென்ஷனாக வளர்கிறது.
6: இப்போ பொதுவாக இளம் தம்பதியினர் அவங்கள்ட்ட வந்து ஆரம்பத்தில் ஒரு புரிதல் இருக்காது, பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு டக்குன்னெலாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் பார்ட்னர் என்ன சொன்னால், நான் சொல்லி தான் நீ செய்யணுமா, நான் இன்னும் தான் நினைப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது. இப்போ இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு தான். இப்போ இந்த மாதிரி வந்து மனம் விட்டு பேசாமலேயே மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி, ஏன்னா நிச்சயமாக ஆண்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது, பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு இஷ்யூவாக கூட உருவாகுது. இந்த விஷயத்தில் இளம் தம்பதியினர் என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்?
7: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாரும் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மனசில் ஞாபகம், நம்ம யாரும் கடவுள் கிடையாது. கரெக்டாக, நம்ம வந்து யாரோட மனசையும் படிக்க முடியாது. பெற்றோர்களால் ஓரளவுக்கு குழந்தைகளை இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா இதுதான் செய்கிறான் அதுதான் யோசிக்கிறான் ஓரளவுக்கு பண்ண முடியுமோ ஒழிய 100% எல்லா விதத்துலேயும் அவங்க எப்போவுமே கரெக்டாக வந்து யூகிக்க முடியும்னு சொல்லவே முடியாது. நான் யோசிக்கிறதா நீ நினைக்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புலே முதல் அடி வாங்கிறது. எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும்னு போறதுக்கு தான் நிறைய நம்மெல்லாம் யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு நான் இந்த திருமணத்துக்குள்ள என்ன கொடுக்க போகிறேன்ற யோசிச்சாலே அதோட டைனமிக்ஸே மாறிடும். நான் வந்து இந்த திருமணத்துல நான் வந்து எப்படி இருக்க போறேன், அதுதான் நம்ம பண்ண முடியும். அடுத்தவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லையா?
6: நிச்சயமா. இப்ப இன்னொரு இது என்னன்னா, இளம் தம்பதியினர் அப்ப அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக கூட சில நேரத்தில் நினைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் உடல் மொழியால் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்போ இந்த பாடி லாங்குவேஜ், ஏன்னா இதனால மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் வருது, அதுக்கு என்ன செய்யறது?
7: சி, பாடி லாங்குவேஜ்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அகெயின் இட் இஸ் பார்ட் ஆஃப் அ செல்ஃப். சரியா, இதுதான் இப்போ நான்சின்னா என்னோட பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும், நீங்கன்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனசு இருக்கணும். ஏதோ ஒரு படத்துல பார்த்த ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி நடக்கணும்னா அது சாத்தியம்.

0: கிடையாது. அதே மாதிரி ஹீரோயின் மாதிரி நான் சாத்தியம் கிடையாது. இந்த பர்சனை கல்யாணம் பண்ணுறோம், இவங்க வந்து இவங்களோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்குன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அது வந்து எப்போ அந்த அக்செப்டன்ஸ் வரும்னா, அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள என்டர் பண்ணி ஒவ்வொரு லெவலாக அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க பரிச்சயமாக ஆகி பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஹேபிட்ஸ் வேற, பாடி லாங்குவேஜ் வேற. சில ஹேபிட்ஸ் வந்து சிலவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்போ வந்து அவங்க கலந்து பேசி இது பண்ணாதான் நம்ம வந்து அதுக்கு முடிவு கொடுக்க முடியும். பாடி லாங்குவேஜ் சொல்லும் போது தட் இஸ் பார்ட் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொல்லும் போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வந்து பாடி லாங்குவேஜ் தான், வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தான் அப்படின்னு. அது வந்து சிலவங்க ஏத்துக்கிறாங்க, சிலவங்க ஏத்துக்கல. வார்த்தையால புண்படுறதுதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் சிலவங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்துல அது நார்மலா இருக்கலாம், யாரும் அது வந்து அதனால அவங்க புண்பட்டிருக்க மாட்டாங்க. இவங்க போன குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை பார்க்காம இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும்போது நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுல திருமண உறவுல அந்த ஒரு பேஸ் இருக்கணும், டு கம்யூனிகேட்.
1: கல்யாணம் ஆன புதுசுல வந்து நம்ம பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இவங்களா யூகிச்சு அதனாலேயே வந்து இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒத்துவாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு, அது ஒரு டிஸ்பியூட் வந்துடுது. இந்த அசம்ஷன், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர்க்க என்ன செய்யறது?
0: அசம்ஷன் கேன் பி வெரி டேஞ்சரஸ். ஒரு மிடில் கிளாஸ் தம்பதியர் கல்யாணம் பண்றாங்க, படிப்புக்கு ஒத்து இருக்கும் போது உங்களோட அறிவுத்திறன் மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, அவங்க வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும், வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தாலும், அறிவுத்திறன் இருக்கும்போது உங்கள் படிப்புக்கு தக்கன ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அதே ஒரு அறிவுத்திறன் இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்கள் டெசிஷனை கலந்து ஆலோசிக்கிறதுல என்ன பிரச்சனை? திடீர்னு ஒரு ஜாப் மாத்துறீங்க, இல்லை ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அது ரொம்ப பெரிய இது. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய சிக்கலாக இது பண்ணி திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா ஃபேமிலியே வந்து நடுத்தரில் நிற்கும். ஸோ அசம்ஷன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி அவர் என்ன பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாரு, ரெண்டு பக்கமும் இருக்கு அசம்ஷன். எங்க வீட்டுக்காரர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா முடிப்பார், அதுவும் அசம்ஷன் தான். வந்து அவ புரிஞ்சுக்குவா, நான் எழுத எடுத்தாலும் நல்லதுன்னு அவ, ரெண்டு அசம்ஷனுமே நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல வந்து அந்த குடும்பத்தை வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்யறவங்களா இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறது போக வீட்டில் வந்தும் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே வந்து போச்சு, வீட்டிலே வேலை செய்கிறாங்க, எந்த நேரமும் லேப்டாப்பு, அதை விட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்தால் கையிலே மொபைலு. இப்படி இந்த சமூக ஊடகங்கள்லேயே இருக்கும்போது அந்த பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதோ, அந்த எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணிக்கிறதோ, இது வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனாலையும் நிறைய அந்த தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் வருது. இது நாளடைவில் ஒரு வெறுப்பு கூட மனசுல உண்டாக்குது. இதுக்கு என்ன செய்யறது?
0: ஒவ்வொரு ஃபேமிலியும் தே ஷுட் ஹேவ் சம் ரூல்ஸ். வேலைக்கு முடிஞ்சிட்டு வந்துட்டா மொபைல் எட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை வந்து பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு பிற்காலத்தில் வர குழந்தைங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணும். இந்த காலத்து குழந்தைங்க எப்படி, உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமானு எடுத்து பேசுவாங்க. எங்கள் காலத்திலே பேசணும். பிள்ளைங்கள் எப்படின்னா, பெற்றோர்கள் சொல்கிறது தான் உண்மை, பெற்றோர்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறப்போ, பெற்றோர்கள் வந்து ரெண்டு பேரும் மொபைல் வச்சுட்டு இருந்தா, நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கும் போது, அங்கே ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க, மனைவி ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கணவர் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. இதுக்கு எதுக்கு வெளியே வந்திருக்கணும்? அந்த மொபைல் இஸ் ஒன் பெரிய இது. இன்னொன்று என்னென்னா, மொபைல் மூலம் கம்யூனிகேட் பண்ணுறது, அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்கள் மனைவி வந்து ஒரு ரொம்ப ஒரு பேட் மூடில் இருக்கிறாங்கன்னா அந்த மூடில் தான் அந்த வார்த்தையை வாசிப்பாங்க. திஸ் இஸ் அ மிஸ்டேக், நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக். நம்ம என்ன மூட்ல இருக்கோமோ அந்த மூடை வந்து அந்த வாசிக்கிற டெக்ஸ்ட்ல நம்ம வந்து இம்போஸ் பண்றோம். பண்ண உடனே அடுத்து ஒரு சண்டை வரும், ஏதாவது ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறைய ஸ்பார்க் ஆகும். ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ எல்லாரும் கரெக்டா எழுதுவாங்கன்னு முடியாது, அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதனாலயும் இருக்கும். ஸோ எப்போ வந்து முகமுகமா இருக்கிற ஒரு பேச்சு உறவு, பேச்சு தொடர்பு இல்ல உறவை வந்து ஒரு டெக்னாலஜி நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்றோமோ, அப்போ இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து அதே ஷுட் மேக் அ கான்சியஸ் டெசிஷன். இப்போ ஒரு கேம் விளையாடுறோன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு மேரிட் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் அ கேம், அண்ட் இட் ஹேஸ் டு பி கார்டட் பை சம் ரூல்ஸ். சரி, இவ்வளோ நேரம் தான் இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது டைனிங் டேபிளில் மொபைல் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு மொபைல் அப்படித்தான் ஆரம்பிக்குது.
1: இல்ல நிறைய பேர் இப்ப டைனிங் டேபிளே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் டிவிக்கு முன்னாடி போய்
0: டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் அந்த காலம்.

0: பழைய சில பாரம்பரியங்கள், அது பழைய காலம் அப்படின்னு இருந்தாலும் சில பழைய காலத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தது. இப்போ அப்படி இல்லாதப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் ஒரு லைஃப் போகும்போது திடீர்னு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது திக்கு முக்காடிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலிஸ் டிஸ்கனெக்டட் இல்லையா, அந்த அந்த கிரைசிஸ் வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஒரு ஐடியாவே இருந்திருக்கா. நீங்க சொல்றீங்க கலந்தாலோசிச்சிருக்க மாட்டாங்க, என் வைஃபுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு, அவகிட்ட அவ கிடக்குறா அவளுக்கு எதுக்கு அப்படிலாம் இருக்குது இல்லையா, அவளுக்கு சொன்னாலும் புரியாது நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு. நாளைக்கு ஒரு கிரைசிஸ்ல வந்து நிற்கும் போது எவ்ரிபடி சஃபர்ஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் திங்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு ஜவஹர்லால் மருத்துவ முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்படப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோத

0: அற்புதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் ஆறுடன் இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின்போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத்தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹானோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்கள்

உடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9ஆம் தேதியும், 3வது போட்டி 11ஆம் தேதியும், 4வது போட்டி 14ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஒபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:33.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ் அண்ட் டயக்னோசிஸ். சோ பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ் யூஸ்வலா காமனா வர்றது பாத்தீங்கன்னா வலி இல்லாத கட்டியா தான் வரும். சின்னதா வந்துட்டு ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம உதாசீனப்படுத்தும் போதுதான் அது பெருசாகி அதுக்கப்புறம் தோல் மேலையும் வந்து சில சேஞ்சஸ் வலியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால கட்டி வந்து சின்னதாக இருக்கும் போதே அதை உதாசீனப்படுத்தாம டாக்டர்ஸை வந்து விசிட் பண்ணி பார்த்து அதை வந்துட்டு என்னன்னு சொல்லி மேற்படி டெஸ்ட் எல்லாம் பண்ணி இது பண்ணணும். அடுத்து வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா காம்புல வந்துட்டு ரத்தம் மாதிரி கொஞ்சம் வடிகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு காமனான ஒரு சிம்டம்ஸ் தான். அப்புறம் நோய் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கல் பகுதியில் நெறி கட்டியாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரஸ்ட் கேன்சருடைய சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் ஏர்லியாகவே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். ஏர்லியாக டயக்னோசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் சிகிச்சை முறைகள் ரேடியோ தெரப்பி இல்லை டார்கெட்டட் தெரப்பி கீமோ தெரப்பி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மி, க்யூர் ஆகிறதும் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால சின்ன லெமன் சைஸோட சின்னொன்று இருக்கும்போது போயிட்டு ட்ரிபிள் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ட்ரிபிள் அசஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கட்டி வந்துட்டு எஸ் கேன்சர் இல்லாத கட்டின்னு தான் வரும். பட் அது ரொம்ப நல்லது தான் இல்லைங்களா? அந்த கேன்சர் இல்லை கட்டினா பினைன் கட்டினா நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். சப்போஸ் கேன்சர் கட்டி அப்படின்னு வரும்போது அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வைத்தியம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், க்யூர் ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரிபிள் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். இந்த ட்ரிபிள் அசஸ்மெண்ட்டில் 99% நம்ம கேன்சர் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 3D டயக்னோஸ்டிக் மேமோகிராஃபிலாம் பண்ணி பார்த்துட்டு அந்த கட்டி வந்துட்டு ரொம்ப கேன்சருக்கு சஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு ரேடியாலஜிஸ்ட்

0: டாக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது டிஷ்யூ பரிசோதனைக்கு அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. ஸோ டிஷ்யூ பரிசோதனை பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்னு சொல்லி வரும். ஸோ நார்மல் கட்டியை வந்து நமக்கு வந்துட்டு வலி இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை வந்துட்டு ஸ்கேன்லேயே வந்துட்டு திரும்ப 6 மாதமோ அந்த மாதிரி இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து மேமோகிராம் ஸ்கேன்லன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் ஸ்கேனை வச்சும் நம்ம வந்துட்டு சைஸ் பெருசாகுதா இல்லை எப்படின்னு சொல்லி அதை ஸ்கிரீன் மட்டும் ஃபாலோ அப்ல வச்சுக்கலாம். இல்லை இந்த கட்டியில வந்து ஏடிபியா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு டிஷ்யூ பரிசோதனையில் ப்ராலிபரேட்டிவ் ஏடிபியான்னு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த கட்டி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணுறது நல்லது, கேன்சர் கிடையாது பட் கேன்சராக ஃபியூச்சரில் உருமாறக்கூடிய காரணம் இருக்கிறதுனால அந்த கட்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு கொஞ்சம் மார்ஜின் கொடுத்து கட்டியை சுற்றி கொஞ்சம் நார்மல் டிஷ்யூ மாதிரி கொடுத்து மார்ஜினல் எக்ஸிஷன் மாதிரி பண்ணிடுவோம். சப்போஸ் கேன்சர்னு வருது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்துட்டு கட்டி சுற்றி நார்மல் டிஷ்யூவோடு இருப்போம். ஸோ ட்ரிபிள் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அதாவது டாக்டர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது, அதில் வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது டிஷ்யூ டெஸ்ட், மூணாவதாக வந்து டிஷ்யூ டெஸ்ட். இது மூணுத்தையும் பண்ணும்போது தான் பயாப்சின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ டெஸ்ட், இது மூணும் பண்ணும்போது தான் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பரிசோதித்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட், டிஷ்யூ பரிசோதனை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுக்கான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மின் கட்டமைப்புடன் இணைத்து மாநிலங்களுக்கு இடையிலான மின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் திட்டம் எது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மின் கட்டமைப்புடன் இணைத்து மாநிலங்களுக்கு இடையிலான மின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் திட்டம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ்குள்ள போயிட்டு அங்க வணக்க மக்களே அப்படின்ற போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை பதிவிடுங்க. சோ நிகழ்ச்சியோட நிறைவா யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு, விஸ்வாசம் படத்துல இருந்து.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. யூபிஎஸ்சியோட வேலை வாய்ப்பு செய்தி தான் அது. மத்திய அரசால இன்ஜினியரிங் பணிக்கு வந்து தேர்வு அறிவிப்பை இதை வெளியிட்டிருக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகள் மொத்தம் 480 இடங்கள் வந்து இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். 6/10/2026 21-30 வயது வரை வந்து வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு எல்லாமே இருக்கு. தேர்வு மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை சென்னையில இருக்கு. சோ இதுல வந்து நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமா பெண்கள் வந்து 200 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது. சோ லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னைக்கு அது இன்னைக்குதான். சோ இன்னையோட லாஸ்ட் டேட், சீக்கிரமா போயிட்டு upsc.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன், upsc.gov.in.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்க மக்களே, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 7:42 ஆகுது. உங்களுக்கான எஃபி க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மின் கட்டமைப்புடன் இணைத்து மாநிலங்களுக்கு இடையிலான மின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எஃபில வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட மெசேஜ் எல்லாம் வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியோட நிறைவா யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்றேன். நிகழ்ச்சி அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, தானா சேர்ந்த கூட்டம் படத்திலிருந்து.

0: பகுதி.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. இதுல டெக்னிக்கல் ஆபீசர்ல 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல 1 என மொத்தம் 13 இடங்கள் வந்து காலியா இருக்கு. இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும். 15/10/2026 உள்ளபடி 18 முதல் 30 வரையும், 18 முதல் 28 வரையும் வந்து கல்வி தகுதியா சொல்லியிருக்கோம், சாரி வயது வரம்பா சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு வந்து எழுத்து தேர்வு தான் வந்து தேர்ச்சி முறை. சோ விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன்ல போகணும், NEERI.RES.IN அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா முழு விவரங்களும் இருக்கு. நீங்க விண்ணப்ப கட்டணமா 500 ரூபாய் செலுத்தணும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவுமே இல்ல. வெப்சைட் அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன், NEERI.RES.IN. நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த மாதம் 15 தேதி தான் லாஸ்ட் டேட்.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃபி கோஷ்ணா மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மின் கட்டமைப்புடன் இணைத்து மாநிலங்களுக்கு இடையிலான மின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் திட்டம் எது?

0: பிடிக்கலையா?
1: லவ் பிடிக்கல.
0: ஏன் பிடிக்கல?
1: பிகாஸ் அப்படி ஒன்னு இல்லவே இல்லை. லவ் இஸ் நோவேர்.

வணக்க மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மின் கட்டமைப்புடன் இணைத்து மாநிலங்களுக்கு இடையிலான மின் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். GEC அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை எரிசக்தி வழித்தட திட்டம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமித் ராஜா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அன்பு கேடார், ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஜான் ஹாஜா நஜ்முதீன், கொடிக்கால் பாளையம் நெம்லி நந்தகுமார், அந்தோனிராஜ் சென்னை, காரைக்கால் மேல உடுதுறை சேப்பு விஜயராகவன், புவனகிரி சுமதி பாபு, பிரபு பாண்டிச்சேரி, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், பட்டாளம் அப்துல் ஜலீல், ஹரிஹரன், மதுரை சண்முக சுந்தரம், அன்புராணி சென்னை, வீரதுரை அரியலூர், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி சிங்காவரம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, திட்டச்சேரி நிஷான் ஹலீம். எல்லாருக்குமே வந்து பாராட்டுகள். நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி இனி நேரம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் வந்து கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271760 என்ற நம்பர்ஸ்க்கு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. புதுடில்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றுகிறார். மிக உயர்ந்த கல்வித்திறனை வெளிப்படுத்திய 3 தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா பதக்கங்களை வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் 240 மாணவர்களுக்கு முனைவர் பட்டங்கள் வழங்கப்படும் என்றும், 2024-25-26 ஆகிய 3 கல்வியாண்டுகளைச் சேர்ந்த 60 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை பெறுகிறார்கள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் அக்டோபர் 8 தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் GST தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அரங்கில் தெற்குலக நாடுகளின் குரலாக இந்தியா செயல்பட வேண்டும் என்பதே பிராந்தியத்தின் எதிர்பார்ப்பு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் கௌடல்ய பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இம்மாநாட்டில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பேசுகையில், இந்தியாவின் டிஜிட்டல் பயணத்தில் அடுத்த அத்தியாயம் புதிய தொழில்நுட்பங்களின் படைப்பாளி என்ற நிலைக்கு நாட்டை உயர்த்தும் என்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். புதுச்சேரி குருமாம்பேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை அரசு செயலர் குடியிருப்பு, நீதிபதி குடியிருப்பு, காசநோய் மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு, கோரிமேடு நகராட்சி வணிக வளாகம், வானொலி நிலையம், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். டைம் கரெக்டா 8:03:15 ஆகுது. இனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்னைக்கு இனி நேரம் நிகழ்ச்சியில நம்ம பேச போற விஷயம், நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம், ஆனா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது இல்ல இல்லையா. நம்ம சந்தோஷத்தை நம்மளை விட அதிகமா கொண்டாடுற ஒருத்தவங்க, நம்மள கஷ்டத்தை நம்ம சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற ஒருத்தவங்க, நம்மள மாத்த முயற்சி செய்யாம நம்மள அப்படியே ஏத்துக்கிற ஒருத்தவங்க, இவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா.

0: அப்படின்னா நட்பின் இலக்கணமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இனி நேரம் நிகழ்ச்சியில பேச போறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இதுதான், நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது. உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ண கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மறுபடியும் என்ன இன்னைக்கு நம்ம தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைக்கும் விஷயங்கள். உங்க மனசுக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் இருக்கும், நட்புனா இப்படிதான் இருக்கணும், நட்போட இலக்கணம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. சோ அந்த விஷயங்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம் டைம் கரெக்டா 8:51 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம் மேடம். நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கு.
0: ஓகே சொல்லுங்க சார், நட்பின் இலக்கணமா நீங்க நினைக்கிறது என்ன?
1: நட்பின் இலக்கணம், நட்புக்குன்னு ஒரு சிறந்த இலக்கணம் உண்டு. அதை எல்லாரும் நீ கடைபிடிக்கிறாங்களா என்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: கஷ்டம்
1: ஏன்னா காலம் அப்படி இருக்கு, காலம் அப்படி இருக்கனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாயுள்ளம் கொண்டவன் ஸ்ரீலக்கணம், இறைக்கணம் இல்லாமல் தன் மகனுக்காக மகளுக்காக கொடுக்கற தாயுள்ளம் கொண்டவன். அது போல தனக்கென இல்லாமல் ஃப்ரெண்டுக்காக கொடுக்கணும், ஃப்ரெண்டுக்காக வாழணும், அவன் அதான் தாயுள்ளம். அது ஒரு இலக்கணம். அன்பு பரிமாற்றத்தில் சிறிதளவும் குறை இல்லாமல் செய்பவன். அதே போன்று தனக்கொன்று தனக்கு என்ன இது, தனக்கு என்ன இது நன்மை தருமா, நன்மை தருமா, இது நன்மை தரும் செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதே சில நேரத்துல கொஞ்சம் கூட இது நன்மை இல்லைன்னு தெரியுது, சில பேர் ஒதுக்கி விடுவாங்க. சில பேர் அது போட்டு இருப்பவன் நண்பன் அல்ல.
0: சரி,
1: அப்படி இருக்கணும் நண்பன்னா. இன்னொன்னு, எனக்கு ஜெயராமன் ஒரு நண்பர் உண்டு. ஆண்டுவழி மூலயமா அவரு எனக்கு நண்பரா ஏத்திட்டாரு. காலைல சொன்னாரு, உங்களுக்கு சிறந்த நண்பன் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி. மனைவிதான் சிறந்த நண்பன். எப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா எதையுமே கருத்து பரிமாற்றத்திலிருந்து எதுவுமே ஒண்ணு எல்லாமே இது பண்ணுவாங்க. அது போன்ற குணங்கள் எல்லாமே இருக்குமாயின் அவன் சிறந்த நண்பன். அப்படி இருக்கணும்.
0: ஓகே சூப்பர் சார், சூப்பர். நீங்க அப்படி இருப்பீங்களா? நீங்க அப்படி இருப்பீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க அப்படி இருப்பீங்களா?
1: உங்களுக்கே தெரியும் நாங்க அப்படிதான் இருப்போம்.
0: ஓ, நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஓகே சார், சூப்பர். நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி, நன்றி.
1: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
0: நன்றி. ஓகே, எவ்வளவு அழகான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற விஷயம் இதுதான், நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது.

0: சர்தானா
1: சர்தாப்பா
2: ஜாலிய ஜிம்கானா.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி ஏஞ்சல். அதனைத் தொடர்ந்து இனிய நேரம் நிகழ்ச்சி தொடரும்.

0: that, it's back to you, Abhishek.
1: Thank you, Sarabjit. In some more news, the Indian Embassy in Bucharest has informed that all three Indian nationals aboard the commercial vessel MV Royad Mamadov are safe. The vessel came under attack in the Black Sea, leading to reported deaths of two foreign nationals. And now, before we end the bulletin, the headlines once again. Polling begins for by-elections to five assembly constituencies in Tamil Nadu, Puducherry in West Bengal, and lone Lok Sabha seat in Assam. BJP announces names of eight candidates from Uttar Pradesh for Rajya Sabha elections. President Draupadi Murmu to be on a three-day visit to Himachal Pradesh beginning today. India voices support for Afghanistan's sovereignty, unity and territorial integrity, reaffirms its commitment to welfare of Afghan people. Yemen's internationally recognized government launches major military offensive against Houthis. And in men's cricket, first T20 international of the five-match series between India and West Indies to be played in Lucknow today. And with that, we end the morning news. Have a nice day.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம். டைம் கரெக்டா 8:31 3 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. அதாவது நட்பு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ளயும் சில விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இதுதான் நட்பு, இப்படி இருந்தாதான் நட்பு அப்படின்ட்டு. உலகத்துல வாழற மனிதர்களுக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம உறவினர்கள் கிட்ட கேட்க முடியாத உதவிகளை கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயங்காம கேட்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, வரக்கூடிய நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். வணக்கம். திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: அதாவது உண்மையா நடந்து கொள்ளுங்க நட்புங்கிறது.
0: உண்மையா
1: யாரிடம், ஆமா யாரிடமும் நம்மளை பத்தி விட்டு கொடுக்க கூடாதுங்க. கஷ்டம் வரும்போது வந்து நம்ம கூட இருக்கணுங்க. நல்ல, அதாவது வழி தவறி போகும்போது நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தணுங்க. இந்த மாதிரி விஷயங்களாம் நட்பு கிட்ட நம்ம எதிர்பார்க்கறோங்க.
0: இதெல்லாம் வந்து
1: நல்ல நட்புக்கு ஒரு இலக்கணங்க.
0: ஓ, இதெல்லாம் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணமா நீங்க நினைக்கிற விஷயம் இல்லையா?
1: ஆமா ஆமா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் வேற நட்பு வேறங்கிற இதை நம்ம பிரிக்கணும். குடும்பத்துக்குள்ள நட்பை பத்தி சொல்றதோ நட்பு கிட்ட வந்து குடும்பத்தை பத்தி பேசுறதோ தவறு செய்யும். ஏன்னா இது நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நண்பனே வந்து ஒரு தவறா இருக்கிறா, அதை வந்து நம்ம குடும்பத்துல குடும்பத்துல சொல்றன்னு வச்சுங்க, நம்ம கூட வரும்போது அவருக்கு மரியாதை இல்லாத போயிடும்.
0: கண்டிப்பா.
1: அதே நேரத்துல குடும்பத்தை பத்தி சொல்லும் போது நட்பு கிட்ட சொல்லும் போது அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத போயிடும். அதனால இது தனி அது தனின்னு பிரிச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுங்க, நட்பும் நீடிக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், சூப்பர். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி. நட்பு வேறு குடும்பம் வேறு அப்படின்னு பிரிச்சு வந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நட்பின் இலக்கணமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கா நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:38 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற விஷயம், நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க சார், நட்பின் இலக்கணமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன?
1: விட்டு கொடுக்கணும் மேம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தா சுயநலமா இருக்க கூடாது, பொது நலமா நம்ம ஃப்ரெண்டுக்கு நல்லது அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை சுத்தி காமிக்கணும், இல்ல நீ செஞ்சது தப்பு, இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அப்புறமா நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லது ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அந்த நல்லதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி தவறு செஞ்சாங்க அப்படின்னா சுத்தி காமிக்கணும். எல்லாத்தோட மேம், நட்பினுடைய இன்னும் ஒரு சிறந்த இலக்கணம் என்னன்னா, எந்த இடத்துலயும் புதிய நட்பு முன்னாடி எப்படி அந்த நட்பு இருக்கோ அவங்க கூட எந்த விதமான மாற்றமும் இல்லாம அதே மாதிரி

0: அதாவது நம்ம கிட்ட எந்த
1: நல்ல ஒழுக்கம், அப்புறமா ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் தவறினாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒழுங்காக அந்த ஒழுக்கத்துக்கோட கூட்டிட்டு வர்றதும் ஒரு சிறந்த நட்பினுடைய இலக்கணமாக கருதுறேன்.
0: நம்ம கிட்ட எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அந்த நட்புல வந்து எந்த மாற்றமும் இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமா, பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் தாண்டியதுதான் நட்பு.
0: சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ,
0: நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது

0: கேட்க பயப்படல.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம். டைம் கரெக்டா 8:45, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம், நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்ல. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: எங்கள் அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
3: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கலையரசு, நல்லா பாளையம்.
3: கலையரசு சார் சொல்லுங்க, நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது?
4: நீ உன்னை பற்றி சொல், நான் உனது நண்பனை பற்றி சொல்கிறேன். இது ஒரு அறிஞர் சொன்ன பண்படி.
3: கண்டிப்பா
4: நட்புங்கிறது வந்து சும்மா தொடர் வண்டி சந்திப்பு மாதிரி இல்லாம அந்த நட்பு கடைசி வரையிலும் பயணிக்கணும். அதே நேரத்தில் ஒரு நண்பர் நட்பண்போட முன்னதரம வாழணும், அதே போல நண்பரை வழி நடத்தி கொண்டுட்டு போகணும். நண்பர்கிட்ட ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்க சொன்னா தனிமையில சுட்டி காட்டணும். அவரு பாராட்டு மட்டும் நடத்திக்கிற சொன்ன பலர் முன்னாடி தெரிவிக்க.
3: சரி,
4: அதே போல வந்து நட்புன்னு சொல்ற இடங்கள் வந்து மிக சரியான கோணத்துல வாழ கத்துக்கணும். சரியான கோணத்துல வாழ்கிற போது சரியா இருக்கும். அது போல இன்ப துன்பங்கள்ல கடைசி வரை பங்கெடுக்கிற நண்பரா இருக்கணும். நம்ம நானும் போனேன் வந்தேன் தலை கட்டின மாதிரி இல்லாம மொழி அது மாதிரி அந்த மாதிரி நட்பு மிக சிறந்த நட்பா இருக்கும். எனக்கு மட்டும் நல்லுறவுங்கிறது நட்புல முதல் கொண்டு வர அந்த நட்புங்கிறது கைபேசியில பேசலாம், கடிதங்கள் எழுதலாம், குறும் செய்தி நடத்தலாம், வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இப்படி பல்வேறு கூட்டத்துல அந்த நட்பை நம்ம இது பண்ற நேரங்கள நட்பு தொடர்ந்து பயணிக்கும். ஆனா இப்ப இருக்கிற கால இயந்திரமயமான வாழ்க்கைங்கிற போது அந்த அளவுக்கு நண்பர்கள்னு சொல்ற நேரங்கள உறவுகளும் நண்பர்கள் குறைவுன்னு சொல்ற காலத்துல நம்ம
3: வாழ்ந்துக்கோ. கண்டிப்பா உண்மையான விஷயம் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
4: அனுபவம் நினைச்சு வழி இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது.
3: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி
4: நன்றி.
3: நட்பின் இலக்கணமாய் நீங்கள் நினைப்பது என்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கே, யார் பேசுறீங்க?
5: அவங்க செய்யலையே நாம போய் ஏன் செய்யணும் அப்படி கூட இருக்கக்கூடாது.
3: அண்ணலும் நோக்கினான்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதை நேரம் டைம் கிரிட்டா 8:52 35 நொடிகள் ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு நட்பின் இலக்கணமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. உண்மை நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தொடரும். அதனால சிறந்த நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் வாழ்க்கை வந்து வளமா இருக்கும் இல்லையா. அன்பு, நம்பிக்கை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நட்பின் இலக்கணம், இதெல்லாம் வந்து நட்போட இலக்கணமா நம்ம சொல்லலாம். நல்ல நட்பு அப்படிங்கறது வளர்ப்பிறை மாதிரி, அது நாளுக்கு நாள் வளரும். அதனால நல்ல நட்பை நேசிப்போம், நட்பையே சுவாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கேட்க போற பாடலோட இன்றைய இனி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் தருவார்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நண்பர் வந்தார், என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார். தெரியலையே என்ன என்ன இப்படி சொல்றீங்க? சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார். அப்படியா சொல்றீங்க என்ன? ஆமான்னு சொல்லிவிட்டு அவர் விவரம் எல்லாம் சொன்னார். அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம், நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. 20 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து CGRP அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானா. நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி ஆகுதான். நாம மன விட்டு சிரிக்கிறப்போ இந்த CGRP அதிகமா சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவரு தன்னுடைய ஆய்வின் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவரு தான் சொல்றார், உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார். அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டிப்படலாம். இப்பெல்லாம் சில வெளிநாடுகள்ல டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்களாம். வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர், அவரும் சிரிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பாத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்திய உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணிய சிரிப்பு வந்து முடுக்கி விடுது, வேகப்படுத்துது அப்படிங்கிறார். சிரிப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. சிரிப்பு நம்முடைய ரத்தத்துல அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. சிரிப்புனால இருதய தசைகள் வலுவடையுது, அதிக ரத்த அழுத்தம் அளவு குறையுது, நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது. இந்த NCPALINs அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு. சிரிக்கிறதுனால ரத்த குழாய் விரிவடையுது, ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மன இறுக்கம் தளருது, சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமா செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால நல்லா செயல்படுது. சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராம தடுக்குது. உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்லயே நம்மால மட்டும்தான் சிரிக்க முடியும். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார், டாக்டர் தலைவலின்னார், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர். டாக்டர் வயத்து வலின்னார் இன்னொருத்தர், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார். இன்னொருத்தர் வந்தார், டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார்.
2: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
7: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
8: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
8: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
8: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களை அடுத்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் இருக்கு. இல்ல உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்களுடைய மொபைல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது என்ன படம், கூடவே உங்களுடைய பெயர், ஊர் எல்லாத்தையும் தெல்ல

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. இந்தியாவிற்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மேலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின்போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்கு இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் கடற்படை முதல் ஆதரவு கப்பலை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் மேம்படுத்தப்பட்ட கப்பல் இறங்கு தளம் 4 மற்றும் 300 டன் எடையுள்ள கோலியாத் கிரேனையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் 2000வது விமான இயந்திரத்தை அவர் இன்று வழங்குகிறார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையான தமது வாக்கை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 11:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை பூபாலன் நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர், அரசு அச்சகம், பூபாலன் நகர், பிரியதர்ஷினி நகர், ஜீவானந்தபுரம், புதுப்பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இடையிலான 5 போட்டிகளில் முதல் T20 சர்வதேச போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி இன்று 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னதான் நமக்கு பிடிச்ச பாடல கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாடல நம்மளே வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேக்குறது தனி சந்தோஷம் இல்லையா? சோ அந்த வகையில உங்களுக்கு விருப்பமான பாடல நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு உங்க பெயர், உங்க ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை தெல்ல தெளிவா டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. சோ உங்களோட விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில இடம்பெறும்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் சீமராஜா படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இந்த பாடல விருப்ப பாடலா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க காரைக்கால் மேல உடுதுரை சேப்பு விஜயராகவன் மற்றும் அசாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ்.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் இவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் ஸ்டார் படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா காலை இந்த படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. நயனார் மண்டபத்திலிருந்து புவனா கார்த்திகேயனோட விருப்ப பாடல கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மலையூர் மம்முட்டியான் இந்த படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இந்த பாடல விருப்ப பாடலா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க நாகப்பட்டினம் பாபு, சத்யா, சித்திரபிரியா, சஷ்டிகா.

நிகழ்ச்சினா அடுத்ததா செஞ்சி பெரியாகரம் சுதாகர் மஞ்சுளா லோகேஷ் இவங்களுடைய விருப்ப பாடல் மாப்பிள்ளை படத்திலிருந்து வருது கேட்டுட்டு வாங்க.

பொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, கத்தலக்குள் போட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் இவங்களுடைய விருப்ப பாடல் தாஸ் படத்திலிருந்து.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவங்களுடைய விருப்ப பாடல் டான் படத்திலிருந்து.

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா திருவண்ணாமலையிலிருந்து பர்வின், உங்களோட விருப்ப பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி.

பாட்டு நிறைவு தந்ததுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு சில பேருக்கு தான் எங்களால் வந்து பாடல் கொடுக்க முடிஞ்சது. யார் யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல அப்படின்னா, ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான் பழனிவட்டம், தூத்துக்குடி சீதாலட்சுமி, சுமதி திருவள்ளூர், எடப்பாடி பூலாம்பட்டி, தங்கவேல், மெதுன்யா, மெகுல், ஹரீஷ், தன்ஷிகா, சிவசுப்பிரமணியன், கோவை, கடலூர், புதூர், பொன்னியம்மன் மேடு, வன்னே கணேசன், சுகன்யா பரத், சென்னை, ஆண்டிப்பட்டி ஆராதனா, தேனி மாவட்டம் பன்னைபுரம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன், நிரஞ்சன் பாண்டிச்சேரி, சரஸ்வதி பத்மநாதன், மாதாவரம் பால்பனை, செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் பழனி, சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னை, செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர், திட்டக்குடி கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை மணிவண்ணன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், முத்தரசன் நல்லூர் நவீன் சுந்தர், தமிழ்ச்செல்வி விழுப்புரம், தெற்கிருப்பு மணிகண்டன், கண்டாச்சி மங்கலம் சரவணன், அமுதா கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், ஓட்டியிலிருந்து சுரேஷ், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவை, ராதா பிரியா தேனி மாவட்டம், ஐயனார் மீரா, ராம் சென்னை. சோ இவங்க எல்லாருக்கும் வந்து பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சியோட நிறைவாக சூரிய வம்சம் இவங்க எல்லாருக்காகவுமே பாடல் போட்டுடலாம். மல்லாண்டி தென்னரசுக்காக.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மேலின் உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீடு,

பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உள்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கான நட்புறவை முன்னெடுத்து செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் அமைச்சர் விவாதித்தார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கவுடல்யா மாநாட்டில் பேசுகையில், இந்தியாவில் தேசிய அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக திகழும் கலாச்சார மரபுகள் பொருளாதார வளர்ச்சிக்கும் பேருதவி புரிவதாக கூறினார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகிய மூவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி குர்மாம்பேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பாக்கமுடியான்பட்டு, ஆனந்தபுரம், வடக்கு ஈசிஆர், கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம், ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர், விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், சாந்தி நகர் விரிவாக்கம், லட்சுமி நகர் மற்றும் விரிவாக்கம், வள்ளலார் நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், வரதராஜப்பிள்ளை நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி, இடையஞ்சாவடி ரோடு மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. கேரளம், மாஹே, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கிட்ட 10:03:28 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பல வகை கேள்விகள் காத்துட்டு இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் வரப்போகுது அப்படின்றது வந்து நான் கேட்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கான முதல் கேள்வி, புதிர் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான முதல் கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ டைம். கரெக்டாக 10:08 நொடிகள் ஆகுது. உங்களுக்காக ஒரு புதிர் கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். லேட் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? சார்
0: அப்படியே சவுண்டோட வரீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க கேட்ட கேள்விக்கு வாழை மரம் மேடம்.
0: வாழை மரம் கரெக்டா? வாழை மரம்
1: நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
0: நான் தான் டிசைட் பண்ணணும். அப்ப நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு ஒத்து போகலையா?
1: கட்டாயமா ஒத்து போகுது.
0: அப்ப வாழை மரம் தான் கரெக்ட். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்க, டக்குன்னு வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்களே. ஓகே ஓகே ஓகே சார், சூப்பர், நன்றி கலக்கிட்டீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நான் என் மூளைய போட்டு கசக்கி தான கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: கசக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப வந்து ஸ்பாட் கேள்வி தான் கேட்கணும் உங்ககிட்ட எல்லாம். வந்து க்வெஸ்சன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல.
1: நன்றி.
0: எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க.

முன்னாடியே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் ஆறு அமரை யோசிச்சு உங்களுக்கு கரெக்டான பதிலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கேள்வியை சொல்லிடலாம், ஸ்பாட் கேள்வி வேணாம் ஓகேவா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, குறிப்புகளை வச்சு அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இது வந்து ஒரு நான்கெழுத்து வார்த்தை, இதை பற்றி கவிதை எழுதாத கவிஞரே கிடையாது ஓகேவா. எல்லாரும் வந்து கவிஞராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கவிதைகளில் ஏதாவது ஒரு கவிதையில் இந்த வார்த்தை வந்துடும் ஓகேவா. திருவண்ணாமலைக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த குறிப்பு ஓகேவா. குறிப்புகளை வச்சு நீங்க வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இது ஒரு நான்கெழுத்து வார்த்தை, இதை பற்றி கவிதை எழுதாத கவிஞரே கிடையாது, திருவண்ணாமலைக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, ரொம்ப ஆர்வமா பதில் சொல்லலாம் அப்படின்னு வந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான் 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
3: புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:16, 28 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பல வகை கேள்விகள்ல உங்களுக்காக குறிப்புகளை வச்சு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகளை சொல்லியிருந்தேன். இது ஒரு 4 எழுத்து வார்த்தை. இதை பற்றி கவிதை எழுதாத கவிஞரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலைக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாலே நிகழ்ச்சியில பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? டக்குன்னு நீங்க ஒரு ஒரே வார்த்தையில வந்து பதில சொல்லிட்டீங்க.
4: ஆமா மேடம், நானும் கஷ்டப்பட்டுதான் கண்டுபிடிச்சேன்.
3: கஷ்டப்பட்டு அந்த 4 நிமிஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: நிலவு சம்பந்தப்பட்ட வார்த்தையே கிடையாது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திருவண்ணாமலை சொன்னீங்கல்ல,
3: அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. திருவண்ணாமலைக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு ஒண்ணுன்றது உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா? அவங்களுக்காக கொஞ்சம் ஈஸியான கேள்விதான், பயப்படாதீங்க. 4 எழுத்து ஊர் பெயர்கள், ஓகேவா? 4 எழுத்து ஊர் பெயர்கள் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ நீங்க அவ்வளவு கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஒரு 5 சொன்னா போதும், பட் உங்களுக்கு வந்து ஒரு 4.5 நிமிஷம் டைம் இருக்கு, ஓகேவா? அதனால உங்களுக்கு இந்த 4 எழுத்துல இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ஊர் பெயர்ல, அதாவது மத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பெயர்களா இருக்கணும். இதையும் நான் சொல்லிடுறேன். உங்க ஊர் பக்கமும் வந்து நிறைய ஊர்கள் இருக்கலாம், பட் அந்த ஊர்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஸோ ஃபெமிலியரா இருக்கக்கூடிய சில ஊர் பெயர்களை வந்து நீங்க கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல. இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:23 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பல வகை கேள்விகள்ல கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நான்கு எழுத்து ஊர் பெயர்கள், ஏதாவது 5 சொன்னா போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் மேல உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எவ்வளவு ஊர் பெயர்கள் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு ஊர் பெயர்கள் கண்டுபிடிக்கலாம். பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியூர்
0: மடுகரை. இந்த ஊர்ல எங்க இருக்கு
1: அரியூர்? மடுகரை வந்து அதை தாண்டிக்குது.
0: தாண்டி இருக்கு. வேற எந்த ஊர் பெயரும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா நான்கு எழுத்துல? நன்றி கால் பண்ணதுக்கு. பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: கடலூர் வடலூர்
0: அப்படியே ரைமிங்கா வந்துருச்சு. அப்புறம்
2: சீர்காழி, பாம்பே.
0: சீர்காழி.

0: சரி நாங்க
1: முடியல டக்குன்னு.
0: சரி நாங்க இங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோமே, இந்த ஊர் உங்களுக்கு ஞாபகம் வரலையா?
1: இது பாண்டிச்சேரிக்கு வந்து வராது.
0: பாண்டிச்சேரி
1: பாண்டிச்சேரி
0: பாண்டிச்சேரியில அங்க எந்த ஏரியால இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல ஒரு ஊர் பேர் இருக்குல்ல. சரி வேற ஒரு ஊரு நல்லா தெரிஞ்ச ஊர்.
1: வில்லியனூர்
0: சொல்லலையே.
1: நன்றி
0: கால் பண்ணதுக்கு. நன்றி மேடம். நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விடுபட்ட பழமொழியை நிரப்பணும். ஓகேவா? கற்கையில் டேஷ் கற்ற பின் டேஷ். இங்கே அந்த டேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ண போகிறீங்க. விடுபட்ட பழமொழி, அது ஒரு பழமொழி. ஓகேவா? கற்கையில் என்ன வரும், கற்ற பின் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்கள். 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வெளியூர் நேர்கள் அப்படின்னு போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.

0: ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ டைம் கரெக்டாக 10:32 23 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல வகை கேள்விகள்ல கடைசியாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, விடுபட்ட பழமொழியை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருந்தேன். கற்கையில் என்ன வரும், கற்றப்பின் டேஷ் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: புதுவையிலிருந்து ஆசை தம்பி பேசுறேன் மேடம்.
0: ஆசை தம்பி சார் சொல்லுங்க, என்ன வரும்?
1: ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது.
0: கஷ்டமா இருக்கு,
1: ஓகே. கேட்டதெல்லாம் பரவாயில்ல. அதாவது இதுன்னா, கட்டும் போது கசப்பா இருக்கும், கட்டும் போது கசப்பு.
0: ஆமா,
1: கட்டுறப்பின் நமக்கு அது ரொம்ப இனிப்பு, நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் இனிமை தெரியுது. அந்த முறையில இது கரெக்டான, நீங்க சொல்லுங்க.
0: கற்கையில் கசப்பு, கட்டுறப்பின் இனிப்பு. சூப்பர் சூப்பர், கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி சார், நன்றி. உங்களுக்காக அடுத்ததான் ஒரு புதிர் கேள்வி காத்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, 6+6+6 இதை சேர்த்தா ஒரு ஊர் பெயர் வரும், ஓகேவா? 6+6+6 இந்த மூணையும் சேர்த்தால் ஒரு ஊர் பெயர் வரும். அது எந்த ஊர்? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இது எந்த ஊர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ண போறீங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரும் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: மேம் பாண்டன், ஜெயா மேம்.
0: ஜெயா, ஜெயா மேம் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவின் நதி தலைநகரம் எது? இந்தியாவின் நதி தலைநகரம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஜிகே க்வெஸ்சனும் இங்க எங்க நிகழ்ச்சியில இருக்கும், ஓகேவா? இந்தியாவின் நதி தலைநகரம் எது அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையான சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான் தான்
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:40:53 ஆகுது. பல வகை கேள்விகள்ல கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் நிதி தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
9: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
9: அரவிந்த் திருவண்ணாமலை.
8: ஓகே, அப்படியே ஆன்சர் சொல்லலாமே. என்ன

0: ஆன்சர் இந்தியாவின் நிதி தலைநகர்
1: மும்பை.
0: ஆனா வந்து நான் வந்து ஸ்பாட் கேள்வி கேக்குறதா நல்லதுன்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எண்களில் ஆரம்பமாக கூடிய திரைப்படத்தின் பெயர்கள் எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: எண்களில் ஆரம்பம்,
0: எண்கள்ல ஆரம்பிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லலாம்,
1: பத்துக்குள்ள அந்த படம் இருக்குது.
0: பத்துக்குள்ளன்னு ஒரு படம் இருக்கா?
1: ஆமா, பத்து
0: பத்து என்றதுக்குள்ளதான் எனக்கு தெரியும்.
1: ஐந்தாம் தலைமுறை, அஞ்சு வதில
0: ஐந்தாம்
1: தலைமுறை. ஆமா, அதுல நீட்டா பேர் வரும், பேர் ஆறு ஆறு ஒரு படம் வருது. நாலுல
0: என்ன படம் வந்துருக்கு?
1: ஏழாம் அறிவு.
0: ஏழாம் அறிவு.
1: அப்புறம் வந்து எட்டு திக்கும்.
0: எட்டு திக்கும், ஓகே.
1: இருக்குதா?
0: எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. எட்டு திக்கும்னு ஒரு படம் இல்லையே?
1: எனக்கு
0: நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், எண்கள்ல ஆரம்பமாகணும்.
1: அவள் தான் தெரியும், தெரிஞ்சிருக்கும்.
0: ஃபோர்ல கூட இருக்கு தெரியுமா?
1: நீங்க
0: நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நன்று இந்த வார்த்தையில முடியக்கூடிய திருக்குறள், அதே மாதிரி மழை அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள். ஓகேவா? நன்று மழை இந்த வார்த்தைகள்ல முடியக்கூடிய திருக்குறளை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
2: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் தும் தும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல இது கெட்ஸ் அட் கோ. டைம் கிட்டா 10:48:35 ஆகுது. உங்களுக்காக இன்னைக்கு கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில பல வகை கேள்விகளோட நம்மளோட நிகழ்ச்சி பயணம் செஞ்சுட்டு இருக்க, அதுல கடைசியா நன்று இந்த வார்த்தையில முடியக்கூடிய திருக்குறளையும் மழை இந்த வார்த்தையில முடியக்கூடிய திருக்குறளையும் கண்டுபிடிக்க சொன்னேன். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டத்திலிருந்து சுப்பமால் சித்திரம் தேவி பாலா பேசுறேன் மேம்.
0: அடேங்க அப்பா, இன்னும் வேற ஏதாவது சொல்லுமா?
1: இல்ல மேம், வேற எதுவும் இல்ல.
0: ஓகே தேவி பாலா, சொல்லுங்க பார்க்கலாம். நன்று அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள்.
1: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
0: இதுக்கான விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ.
1: ஒருத்தவங்களுக்கு செஞ்ச நன்றிய நம்ம எப்பவும் மறக்க கூடாது.
0: ஓ, ஒருத்தவங்க நமக்கு செஞ்சத உதவிய எப்பவுமே மறக்க கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது மழை அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள். துப்பாக்கு துப்பாய தூ மழை. ஓகே, சூப்பர். தேவி பிரியா, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேவி
0: பாலா, தப்பா சொல்லிட்டேன் பேரு, சாரி. நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா மேட்சிங் தான் வரப்போகுது. ஓகேவா? ஏ சைடு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், பி சைடு ஆன்சர்ஸ் இருக்கும். எந்த கேள்விக்கு எந்த பதில் வரும் அப்படிங்கறத நீங்க மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்களுக்காக ஏ சைடு இருக்கக்கூடிய கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ சிட்டி, இரண்டாவது வந்து ஏரிகளின் நகரம், மூன்றாவது சர்வதேச கல்வி நாள், நான்காவது தமிழ்நாட்டில் முக்கடலும் சந்திக்கும் இடம். ஓகேவா? ப்ளூ சிட்டி, ஏரிகளின் நகரம், சர்வதேச கல்வி நாள், தமிழ்நாட்டில் முக்கடலும் சந்திக்கும் இடம். இதான் உங்களுக்கான கேள்வி. பதில் என்னென்ன அப்படின்னா செப்டம்பர் 5 கன்னியாகுமரி, உதய்பூர், ஜோத்பூர். ஓகேவா? செப்டம்பர் 5 கன்னியாகுமரி, உதய்பூர், ஜோத்பூர். மறுபடியும் கேள்வி உங்களுக்காக. ஏ சைடு இருக்கக்கூடிய கேள்விகள் ப்ளூ சிட்டி, ஏரிகளின் நகரம், சர்வதேச கல்வி நாள், தமிழ்நாட்டில் முக்கடலும் சந்திக்கும் இடம். ஓகேவா? பி சைடு ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பக்கம் செப்டம்பர் 5 கன்னியாகுமரி, உதய்பூர், ஜோத்பூர். ஓகேவா? எந்த கேள்விக்கு எந்த பதில் வரும் அப்படிங்கறத மேட்ச் பண்ணிட்டு ரெடியா இருங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். தேவதையை கண்டேன் படத்துல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ டைம். கரெக்டாக 10:55 45 ஆகியாச்சு. டைம் சொன்ன உடனேவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த 1 hour போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ கடைசியாக வந்து மேட்சிங் வந்து உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு கால் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? பிரபா.
1: பிரபா,
0: எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க
1: ஓகே.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நானும் நல்லம். ஓகே, மேட்ச் பண்ணல. கரெக்டா ரெடியா இருக்கீங்களா? க்வெஸ்சன் கேட்க கேட்க கரெக்டா ஆன்சர் சொல்வீங்களா?
0: சொல்றேன் மேம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி ப்ளூ சிட்டி.
0: என்ன மேம்?
1: ப்ளூ சிட்டி.
0: ப்ளூ
1: நான் சொன்ன நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தாலே, இந்த பி சைடு ஆன்சர் சொல்லியிருந்தாலே, அது கூட எந்த ஆன்சர் கரெக்டா மேட்ச் ஆகும்னு சொல்லுங்க. ப்ளூ சிட்டி.
0: ஜோத்பூர் மேம்.
1: ஜோத்பூர். ஓகே. ஏரிகளின் நகரம்.
0: உதய்பூர்.
1: உதய்பூர். சர்வதேச கல்வி நாள்.
0: செப்டம்பர் 5.
1: ஓகே. தமிழ்நாட்டில் முக்கடலும் சந்திக்கும் இடம்.
0: கன்னியாகுமரி.
1: ஓகே, பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கு, அதை மேட்ச் பண்ணிட்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே, சூப்பரா மேட்ச் பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க் யூ மேம்.
1: நன்றி. ஓகே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கின நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரக்கூடிய பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வெயிட்டிங்ல இருக்கு. மெலடியான பாடல்களை கேட்க நீங்களும் ரெடியா இருங்க.

0: 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று நியூயார்க்கில் அமெரிக்க வணிக தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் கூட்டாண்மைகளையும் முதலீடுகளையும் மேலும் ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். SIR எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை ஒருதரப்பாக மேற்கொண்டதான குற்றச்சாட்டின் பேரில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்யக்கோரும் மனு மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் 12,575, பெண் வாக்காளர்கள் 14,341, மூன்றாம் பாலினத்தவர் 5 பேர் என மொத்தம் 26,921 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு தொடங்கியதும் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில்

காத்திருந்து ஜனநாயக கடமையான தங்களது வாக்கை செலுத்தி வருகின்றனர். வாக்குச்சாவடி சுற்றி துணை ராணுவ படை மற்றும் உள்ளூர் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு மையத்திற்கு ஆய்வு செய்ய வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் கூறுகையில், காலை முதல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும், அனைத்து வாக்குச்சாவடிகளும் சேர்த்து சுமார் 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், பதற்றமான 2 வாக்குச்சாவடிகளிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதுவரை எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 சிறப்பு மருத்துவர்கள் வரும் 9 தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:10. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. மெலடியான பாடல்களை இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமா உங்களுக்காக பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து சித்ரா மனு இணைந்து பாடிய பாடல்.

கல்வி மேஜிக் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அண்ணா நகர் முதல் தெரு படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் ஞான ஒளி திரைப்பட ஒளி சித்திரம், இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், இயக்கம் P மாதவன்.

நொடிகள் ஆகுது நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: உங்களுக்காக பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சி தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக சத்யா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடிய பாடல்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. தேனி வளர்ப்பு நேர்முகம் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும்.
1: சூப்பர்ப்பா, பயங்கரமா
2: நடிக்கிறாங்க.
3: பெருமாள் சத்தியம்
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
5: மன்னா மன்னா,
6: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
6: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
6: என்ன வழி?
5: இத கேளுங்க அண்ணா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
9: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
0: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவுத்தருந்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக பாட்டி சொல்லை தட்டாதே படத்துல இருந்து பாடல் வருது. இதோட நானும் கிளம்புற, மீண்டும் ஒரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான், உங்க ஆர்ஜி ஆஷா.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 3 நாள் பயணமாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கு செல்கிறார். பிலாஸ்பூரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மணாலி செல்கிறார். புதுடெல்லியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றுகிறார். மிக உயர்ந்த கல்வித்திறனை வெளிப்படுத்திய 3 தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா பதக்கங்களை வழங்குகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் கடற்படை முதல் ஆதரவு கப்பலை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் மேம்படுத்தப்பட்ட கப்பல் இறங்கு தளம் 4 மற்றும் 300 டன் எடையுள்ள கோலியாத் கிரேனையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் 2000வது விமான இயந்திரத்தை இன்று வழங்குகிறார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் அக்டோபர் 8 தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் GST தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று நியூயார்க்கில் அமெரிக்க வணிகத் தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் கூட்டாண்மைகளையும் முதலீடுகளையும் மேலும் ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். உலக அளவிலான ஏற்றுமதி சந்தையை அணுகுவது எப்படி என்பது குறித்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான 5 நாள் மேலாண்மை மேம்பாட்டுத் திட்டம் காரைக்கால் காமராஜ்

காமராஜர் வளாகத்தில் நேற்று தொடங்கியுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மேம்பாடு மற்றும் வசதியாக்க அலுவலகம் சார்பில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 13 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்துல என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக எங்கேயும் எப்பொழுதும் படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:08 12 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக பெருமூளைவாத தினம். பெருமூளைவாதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் அக்டோபர் 6 இன்னைக்கு கடைபிடிக்கப்படும் ஒரு சர்வதேச தினம்தான் இந்த உலக பெருமூளைவாத தினம். வரலாற்றில் இன்றைய தினம் என்ன அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய முதலாவது அசையும் திரைப்படத்தை 1889 அக்டோபர் 6 காண்பித்தார். சூரியனுக்கு அடுத்ததாக கோளை தன்னிடம் கொண்ட பெரிய விண்மீன் 51 பெகாசி 1995 அக்டோபர் 6 கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:18:43 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் இந்திய வானியற்பியலாளர் மேகநாத சாஹா அவர்களின் பிறந்த தினம். 1893 அக்டோபர் 6 பிறந்திருக்காரு. இவர் சாஹா அயனியாக்க சமன்பாடு அப்படிங்கிற புகழ்பெற்ற சமன்பாட்டை தெரிவித்தவர். இந்த சமன்பாடு விண்மீன்களோட புறநிலை அதுக்கப்புறம் வேதி இயல்புகளை பற்றி அறிய உதவியா இருக்கு. இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி துறையில இவர் அமைத்த அடித்தளம் ரொம்பவே முக்கியமானது. புகழ்பெற்ற இயற்பியலாளராக அறியப்பட்டாலும் சாஹா தீவிர சமுதாய நலனோக்குடைய சமூக ஆர்வலராகவே சின்ன வயசுலிருந்து இருந்திருக்காரு. இந்திய வானியற்பியலாளர் மேகநாத சாஹா அவர்களின் பிறந்த தினம் இன்று.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 6 இன்பாக்ஸ் ஜீரோ தினம் கடைபிடிக்கப்படுது. உற்பத்தி திறன் நிபுணர் மெர்லின் மான் என்பவரால் 2006 இந்த கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய இன்பாக்ஸ்ல ஒரு மின்னஞ்சல் கூட இல்லாம பூஜ்யமா வச்சிருக்கணும் அப்படிங்கறது இதோட அர்த்தம் கிடையாது. என்ன மீனிங் அப்படின்னா, மின்னஞ்சல்களால உங்களுடைய மனம் மற்றும் நேரம் வீணாகாமல் இருப்பதை குறிக்குது. அதே மாதிரி பூஜ்யம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுடைய மின்னஞ்சல் பெட்டியில இருக்கக்கூடிய செய்திகளின் எண்ணிக்கை கிடையாது. மின்னஞ்சலை பத்தி சிந்திக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் உங்களுடைய மூளை செலவிடும் நேரத்தின் அளவு பூஜ்யமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பாடல் உங்களுக்காக முதல் கனவே படத்திலிருந்து

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: டைம் கிரிட்டா 12:36, 48 நொடிகள் ஆகியாச்சு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஒரு மக்களவை தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் சட்ட

0: பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும் 116,013 பேர் பெண்களும் 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பின்னர் கோ டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரியசக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதியுதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஷிலால் குர்ஜர் பேசும்போது ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவ்

0: பயணி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும், மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடாப் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 15 நொடிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: நீலம் பாரித்து உப்பி இருந்த இகோரின் முகத்தையும் கடைக்கண்ணால் பார்த்தாள். அந்த முகமே அசைவற்று உணர்ச்சியற்று தட்டையாயிருப்பது போல தோன்றியது அவளுக்கு. அவனது கண்கள் மட்டும்தான் உணர்ச்சியோடும் உவகையோடும் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. ஏதாவது தின்ன கொடுங்களேன், எனக்கு இருக்கிற அகோர பசியை உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது என்று திடீரென சொன்னான் நிக்கலாய். அம்மா, அதோ அரங்கிலே கொஞ்சம் ரொட்டி இருக்கிறது என்றான் இகோர். அப்புறம் வெளியே ஹாலுக்கு போய் இடதுபுறம் இருக்கும் 2வது கதவை தட்டுங்கள். ஒரு பெண் வந்து திறப்பாள். அவளை இங்கே வர சொல்லுங்கள். வரும்போது தின்பதற்கு என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வர சொல்லுங்கள். எல்லாவற்றையும் ஏன் கொண்டு வர சொல்கிறாய் என்று கேட்டான் நிக்கலாய். நீ ஒன்றும் கவலைப்படாதே, அப்படி ஒன்றும் அதிகமாயிராது. தாய் வெளியே சென்றாள், கதவை தட்டினாள். பதில் இல்லை. அந்த அமைதியில் அவள் இகோரை பற்றி நினைத்தாள். அவன் செத்துக்கொண்டுதான் இருக்கிறான். யாரங்கே என்று அறைக்குள்ளிருந்து யாரோ கேட்டார்கள். இகோர் இவானவிச்சிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று அமைதியாக பதில் சொன்னாள் தாய். அவன் உங்களை அவனது அறைக்கு வர சொன்னான். இதோ வருகிறேன் என்று கதவையே திறக்காமல் உள்ளிருந்தவாறே பதில் சொன்னாள் அந்த பெண். தாய் ஒரு கணம் நின்றாள். பிறகு மீண்டும் கதவை தட்டினாள். உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு நெட்டையான மூக்கு கண்ணாடி அணிந்த ஸ்திரீ ஹாலுக்குள் வந்தாள். தனது உடுப்பில் உள்ள மடிப்புகளை விரித்து தடவி விட்டுவிட்டு வெடுக்கென்று தாயை பார்த்து கேட்டாள் அவள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இகோர் இவானவிச் என்னை அனுப்பினான். சரி, புறப்படுங்கள். உங்களை நான் பார்த்திருக்கிறேனே என்று அமைதியாக கூறினாள் அவள். சௌக்கியமா?

இங்கே ஒரே இருட்டா இருக்கிறது. தாய் அவளை பார்த்தாள். இதற்கு முன் அவளை சில தடவை நிக்கலாய் இவனாவிச்சின் வீட்டில் பார்த்திருப்பதாக அவளுக்கு ஞாபகம் வந்தது. இவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டாள் அந்த பெண். பெலகேயாவை தனக்கு முன்னால் போக சொன்னாள். அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதா என்று கேட்டாள் அவள். ஆமாம், அவன் படுத்திருக்கிறான். அவன் தின்பதற்கு ஏதாவது கொண்டு வர சொன்னான். அது ஒன்றும் அவசியமில்லை. அவர்கள் இகோரின் அறைக்குள் நுழைந்ததுமே அவனது கரகரத்த சுவாசம் அவர்கள் காதில் விழுந்தது. நான் என் மூதாதையர்களிடம் போய் சேரப்போகிறேன் தோழா லுத்மினா வசிலியவ்னா. இந்த ஆசாமி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அதிகாரிகளிடம் உத்தரவு வாங்காமல் சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டான். முதலில் இவனுக்கு ஏதாவது தின்ன கொடுங்கள், அப்புறம் இவனை எங்காவது கொண்டு போய் மறைத்து வைக்க வேண்டும். அந்த பெண் அவன் கூறியதை ஆமோதித்து தலையை அசைத்தாள். நோயாளியை கூர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள், இவர்கள் வந்தவுடனேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அது சரி, நீங்கள் இரண்டு பொழுது மருந்தை கூட சாப்பிடாமல் விட்டிருக்கிறீர்களா? வெட்கமாயில்லை? தோழரே, என் கூட வாருங்கள். இகோரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு சீக்கிரமே ஆட்கள் வந்து விடுவார்கள். அப்படியென்றால் நீங்கள் என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுவது என்றே தீர்மானித்து விட்டீர்களா? ஆமாம், நான் அங்கு வந்து உங்களுக்கு துணை இருப்பேன். அங்கே கூட வா. அடே கடவுளே, போதும் அசட்டுத்தனம். அவள் பேசிக்கொண்டே இகோரின் மார்பின் மீது கிடந்த போர்வையை இழுத்து சரி பண்ணினாள். நிக்கலாயை கூர்ந்து கவனித்தாள். மருந்து பாட்டில்களை தூக்கி பார்த்து எவ்வளவு மருந்து மிஞ்சி இருக்கிறது என்பதை பார்த்தாள். நிதானமாக அடக்கமான குரலில் பேசினாள். லாவகமாக நளினத்தோடு நடமாடினாள். அவளது முகம் வெளுத்திருந்தது. புருவங்கள் மூக்குக்கு மேலே கூடியிருந்தன. தாய்க்கு அவளது முகம் பிடிக்கவே இல்லை. அந்த முகத்தில் அகந்தை துணிப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த பெண்ணின் கண்களில் களிப்போ பிரகாசமோ இல்லை. மேலும் அவள் அதிகார தோரணையிலேயே பேசினாள். சரி, நாங்கள் இப்போதைக்கு உங்களை விட்டு செல்கிறோம் என்று தொடங்கினாள் அவள். ஆனால் சீக்கிரம் நான் திரும்பி வந்து விடுவேன். இகோருக்கு இந்த மருந்தில் ஒரு கரண்டி கொடுங்கள். அவனை பேசவிடாதீர்கள். நிக்கலாயை கூட்டிக்கொண்டு அவள் வெளியே சென்றாள். அதிசயக்கத்தக்க பெண் அவள் என்று பெருமூச்சுடன் சொன்னான் இகோர். அதிசாமர்த்தியமான பெண் அம்மா. நான் உங்களையும் அவளோடு சேர்த்து விட வேண்டும். அவள் அடிக்கடி களைத்து சோர்ந்து விடுகிறாள். பேசாதே, இந்த மருந்தை சாப்பிடு என்று மிருதுவாக சொன்னாள் தாய். அவன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டான். எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன். வாயை மூடி பேசாதிருந்தாலும் சாகத்தான் போகிறேன் என்றான் அவன். அவன் தனது அடுத்த கண்ணால் தாயை பார்த்தான். அவனது உதடுகள் மட்டும் லேசாக புன்னகை புரிந்தன. தாய் அவனது தலைப்பக்கமாக குனிந்து பார்த்தாள். திடீரென்று நெஞ்சில் பாய்ந்த அனுதாப வேதனையில் அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்து விட்டது. எல்லாம் சரிதான், இது இயற்கைதானே. வாழ்வதில் உள்ள இன்பத்தோடு சாவதின் அவசியமும் சேர்ந்துதானே வருகிறது என்றான் அவன். தாய் அவனது நெற்றியின் மீது கை வைத்து பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னாள், உன்னால் கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா? அவன் தன் கண்களை மூடி தனது நெஞ்சுக்குள் கரகரக்கும் சுவாசத்தை கேட்பது போல இருந்தான். பிறகு உறுதியோடு பேசத் தொடங்கினான். சும்மா இருப்பதில் அர்த்தமே இல்லையம்மா. அதனால் எனக்கு என்ன லாபம்? என்னவோ, இன்னும் கொஞ்ச வினாடி கால வேதனை, அப்புறம் உங்களை போன்ற அற்புதமான பெண்மணியோடு சில வார்த்தைகள் பேசும் ஆனந்தம் கூட எனக்கு அற்று போய்விடும். அடுத்த உலகத்தில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல் அவ்வளவு நல்லவர்களாய் இருக்க முடியாது. அது மட்டும் நிச்சயம். தாய் ஆர்வத்தோடு குறுக்கிட்டு பேசினாள். அந்த சீமாட்டி திரும்பவும் வருவாள். வந்து நான் உன்னை பேசவிட்டதற்காக என்னை கண்டிப்பாள். அவள் ஒன்றும் சீமாட்டி இல்லை. அவள் ஒரு புரட்சிக்காரி, நம் தோழி, ஒரு அதிசயமான பெண். அவள் கோபிக்கப் போவது என்னவோ நிச்சயம். அவள் எல்லோரையும் தான் கோபித்து பேசுகிறாள். அவன் மிகுந்த சிரமத்தோடு உதடுகளை அசைத்து கொண்டு தனது அண்டை வீட்டுக்காரியின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தான். அவளது கண்கள் களிப்பெய்தி நகைத்தன. அவள் வேண்டுமென்றே அவளை கேலி செய்ததாக தாய் கருதினாள். அவனது நீலம் பாரித்த ஈரம் படிந்த முகத்தை பார்த்துவிட்டு பயபீதியோடு தனக்குத்தானே நினைத்து கொண்டாள், இவன் செத்துக்கொண்டிருக்கிறானே. லுத்மிவா திரும்ப வந்தாள். உள்ளே நுழைந்தவுடன் அவள் மெதுவாக தாழிட்டு விட்டு ஜாக்கிரதையாக தாயின் பக்கம் திரும்பினாள். உங்களுடைய

0: பர்னர் சீக்கிரமே உடைமாற்றிக்கொள்ள வேண்டும். என் அறையை விட்டு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். எனவே நீங்கள் உடனே போய் அவனுக்கு மாற்று உடைகள் வாங்கி வாருங்கள். இந்த சமயத்திலே சோஃபியாவும் இல்லாது போய்விட்டாள். அது ஒரு பெரிய சங்கடம். ஆட்களை இனம் மாற்றி வேஷம் போடுவதில் அவள்தான் மிகவும் கைத்தேர்ந்தவள். அவள் நாளைக்கு வருகிறாள் என்று கூறிக்கொண்டே சவுக்கத்தை எடுத்து தோளின் மீது போட்டுக்கொண்டாள் தாய். அவளுக்கு எப்பொழுதெல்லாம் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவளது இதயத்தில் அந்த வேலையை சீக்கிரமாகவும் திறம்படவும் முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நிரம்பி ததும்பும். அந்த வேலையை தவிர அந்த சமயத்தில் வேறு எதை பற்றியுமே அவள் சிந்திக்க மாட்டாள். அவனை எந்த மாதிரி உடைத்தரிக்க சொல்ல உத்தேசம் என்று தனது புருவங்களை சுழித்துக் கொண்டே கேட்டாள் தாய். அதை பற்றி கவலை இல்லை. அந்த தோழர் இன்றிரவு போயாக வேண்டும். ராத்திரி வேளைதான் மோசமானது. தெருவிலே ஜன நடமாட்டமே இருக்காது. போலீசாரும் விழிப்பாய் இருப்பார்கள். இவனும் அப்படியொன்றும் கெட்டிக்கார பேர் வழி இல்லை. உங்களுக்கு தெரியாதா? இகோர் கரகரத்து சிரித்துக் கொண்டான். நான் உன்னை ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கட்டுமா என்று கேட்டாள் தாய். இரும்பிக் கொண்டே தலையை அசைத்து ஆமோதித்தான் அவன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகிய மூவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 5 நாள் பயணமாக இன்று முதல் கானா, ஐவரி கோஸ்ட் மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம், வளர்ச்சி ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் மக்களுக்கிடையிலான உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும். இந்தியாவின் தேசிய தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி 50 கோடி தொலை மருத்துவ ஆலோசனைகளை தாண்டியுள்ளது என்றும், இத்தலம் அனைத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 50 லட்சத்திற்கும் அதிகமான தொலை மருத்துவ ஆலோசனைகளை பதிவு செய்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அசாமில் நாகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இடையிலான 1வது T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 20 நொடிகள். FM ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடைய பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியேல, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்க்கிற சொத்து நமக்கு அப்புறம் நம்மளோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எய்மாவே இருக்கும். ஆனா முறையான விழிப்புணர்வு இல்லாததுனால நிறைய குடும்பங்கள்ல சொத்துரிமை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது இல்லையா. சோ இந்த உயில் எப்படி எழுதணும், இத பத்தி வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: சோ உயில்னா என்ன, ஒரு உயில் சட்டப்படி செல்லுபடி ஆகணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க.
1: உயில்னா ஒண்ணும் இல்ல, ஒரு லீகல் டாக்குமெண்ட். இப்ப என்னோட விஷ், ஒரு என்னோட மரணத்துக்கு பிறகு என்னோட சொத்து, எனக்கு எதெல்லாம் என்னோடதுன்னு நான் நினைக்கிறேனோ அது ப்ராப்பர்ட்டியாஸ் இருக்கலாம், இல்ல வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். அதெல்லாம் யாருக்கு போகணும்னு என்னோட விஷ் படி நான் எழுதி வைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா அது வந்து வாரிசுரிமை சட்டம் அந்த இன்டர்ஸ்டேட் சசேஷன்ல போயிடும். சோ அப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும், என்னோட இந்த சொத்தெல்லாம் இன்னாருக்கு கொடுக்கணும்னு, அதை நான் அமுல்படுத்தணும்னா வில்ல முக்கியம்.
0: ஓகே, சோ ஒரு உயில் அப்படின்றது யாரு யாருக்கெல்லாம் எழுதலாம?
1: வில்லு இப்ப என்னோட வந்து தனிப்பட்ட செல்ஃப் அக்கையோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதான் தனிப்பட்ட சொத்து, நான் என்னோட சம்பாதித்தன் மூலமா நான் சம்பாதிச்ச சொத்துக்களை நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம்.
0: ஓகே, சோ உயில் அப்படின்றது வந்து சுயமா சம்பாதிச்ச சொத்துக்களை மட்டும்தான் உயில் எழுத முடியுமா, எப்படி மேம்?
1: அப்படி கிடையாது, நான் வந்து என்னோட சுயமான சம்பாத்தியத்தையும் எழுதலாம். எனக்கு என்னோட மூதாதையர் மூலமா நான் இன்ஹெரிட் பண்ணிருப்பேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸும் என் பேர்ல வந்திருக்கும், எனக்காக இருக்கு, அதையும் நான் எழுதலாம். ஆனா எனக்கு ஒரு அக்யூர் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி என்னோட மூதாதையர் மூலமா எனக்கு வந்திருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து உரிமை பாத்தீங்கன்னா என்னோட வாரிசுகளுக்கும் உரிமை. சோ அப்ப பை பர்த் அவங்களுக்கும் உரிமை இருக்கும் பொழுது அதை நான் வந்து உயிலா எழுத முடியாது. அப்ப என்னோட செல்ஃப் அக்யூர்ட், நான் தனிப்பட்ட முறையில சம்பாதித்த சொத்துக்களை நான் எழுதி வைக்கலாம், அது வந்து நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். இப்ப என்னோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை என் வாரிசுகள்ல நான் யாருக்கு எழுதி வைக்கணும்னு இருக்குது இல்ல, அப்ப அந்த ஷேரை வந்து நான் பிரிச்சு எழுதலாம்.
0: உயில் எழுதுறப்போ அது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது அப்படின்னா அந்த ஷேர் பிரிச்சு உயில் எழுதலாம்.
1: ஆமா,
0: சோ சுய சம்பாதியத்துல சம்பாதிச்சதை இன்னொருத்தருக்கு உயில் எழுதுற மாதிரி இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது அப்படின்னா அது வந்து வாரிசுகளுக்கு மட்டும்தான் உயில் எழுத முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அது உயில் எழுத முடியாது.
1: எழுத முடியாது, ஏன்னா அவங்களோட கிளைம் அந்த பர்த் ரைட்னு இருக்குல்ல, அவங்களோட ப்ராப்பர்ட்டி பர்த் ரைட்னு வந்துடும் அவங்களுக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல. சோ அப்ப வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. சோ அந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியஸ தவிர மீதி செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டிய நான் வந்து யாருக்கு வேணா எழுதலாம், என்னோட வந்து லீகல் ஹையர்ஸ்க்கு மட்டும் தான் எழுதணும்னு இல்ல, அது இல்லாம நான் ஒரு ட்ரஸ்ட்க்கு எழுதி வைக்கிறேன், இல்ல மூணாவது நபர் எனக்கு வந்து வெல்விஷரா ஒருத்தவங்க இருக்காங்க, என் பசங்க நபர் அவங்களுக்கு கூட நான் எழுதி வைக்கலாம்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம், சோ இத பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ஒரு உயில் அப்படின்றது லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு உயில்ல சட்டப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் மேம்? கண்டிப்பா என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா அதுல இருக்கணும்?
1: ஒரு உயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் கெப்பாசிட்டி வந்து மேஜரா இருக்கணும். அன்சவுண்ட் மைண்டு, அதாவது கெப்பாசிட்டி வந்து சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் மைண்டா இருந்தா அவங்க எழுத முடியாது. அன்சவுண்ட் மைண்ட் எப்படின்னா, இப்ப வந்து சில பேருக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளும் தன்மையோ, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ இவங்களாம் எழுத முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கே அந்த மனநிலையில இல்ல, அதனால எழுத முடியாது அந்த கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாம அண்டர் த்ரெட், ஒரு பிரஷர், அந்த இதுல எழுத முடியாது.
0: ஓகே,
1: சோ அவங்க ஃப்ரீ, அதாவது மைண்ட் வந்து ஃப்ரீ, அவங்களோட இதுல வந்து ஃப்ரீ மைண்ட்ல எழுதணும். 18 வயசு ஆயிருக்கணும். அதோட வந்து இது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணினா வெல் அண்ட் குட். ஓரல் வில் வந்து செல பிரிவிலேஜ்டு வில்னு இருக்குது, அது ஓரல் வில்லும் வந்து செல்லுபடி ஆகும், அது பிரிவிலேஜ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான்.
0: ஓகே, சோ ஓரல் வில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஓரல் வில்னா என்ன மேம்?
1: ஓரல் வில்னா இப்ப வந்து சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், அந்த எக்ஸ்பெடிஷன் போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, சோ அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அவங்க ஓரலா இதுல இருக்கும்போது யாராவது ரெண்டு விட்னஸ் வச்சுட்டு சொன்னாங்கன்னா அந்த வில்லு செல்லுபடி ஆகும். அது ஒன்லி ஃபார் சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி, அந்த வார்ஃபேர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், எக்ஸ்பெடிஷன் போயிருக்கோம், அவங்களுக்கு மட்டுமே செல்லும்.
0: ஓகே, சோ மத்தபடி ஓரல் வில் அப்படின்றது வந்து நார்மலா இருக்கக்கூடிய,
1: நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது வந்து வேலிட் கிடையாது.
0: ஓகே,
1: முஸ்லிம்ஸ்ல வந்து முஸ்லிம் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்லால ஓரல் வில்ல வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன் தேர்ட் தான் அது கொடுக்கணும்னு, அதுல கொஞ்சம் சட்டங்கள், அது வந்து பர்சனல் லாஸ்ல வரும், சக்சஷன்ல வரும்.
0: ஓகே, சோ அப்ப வில் எழுதுறதுல என்னென்ன மாதிரியான டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு மேம்?
1: வில்லுன்னு பொறுத்த வரைக்கும் நீங்க வில்லு எழுதினீங்கன்னா செல்ஃப் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வில் ஹிந்துஸ்ல எழுதலாம். ஹிந்து ஹிந்து லான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு, ஜியூஸ்க்கு, புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே செல்லுபடியாகும். கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியா அவங்களோட இந்தியன் சசஷன் ஆக்ட்னு போயிடும். இது வந்து முஸ்லிம்ஸ்க்கு அவங்களோட லா, பர்சனல் லா போயிடும். சோ பார்சிஸ்க்கு அந்த மாதிரி இந்தியன் சசஷன் ஆக்டுக்குல வந்துடும். இப்ப அந்தந்த லா படி அந்த வில்லு எழுதலனா அந்தந்த லால என்னென்ன இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிருக்கோம், கிளாஸ் ஒன் ஹையர் ஹிந்துஸ்லுக்கு, அந்த அது வந்து அந்த மாதிரி போயிடும்.
0: ஓகே,
1: இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டை விட்டு அவங்களுக்கு எந்த சொத்துமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க. ஆனா அவர் நல்ல வெல் டு டு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் நல்ல சொத்து இருக்கு. இவங்க வெளியில வந்து இவரு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு இவரு கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடுறாரு. இது ஏர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்க ஒய்ஃபும் ஏர்ன் பண்றாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஏதோ இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பேர்லயே வாங்கிடுறாங்க, இல்ல ஒய்ஃப் பேர்லயே வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட இன்கம் இருக்கும். சோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ரெண்டு பேர்ல யாருக்கும் ஒன்னு நடந்துருச்சுன்னா, அப்ப லீகல் ஹையர்ஸ்னு போகும்போது மேலா இருந்துச்சுன்னா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க, அதாவது விடோ அவரோட மதர், ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைய, அவங்களுக்கு ஷேர் அப்படி ஈக்குவலா போயிடும். வைஃபா இருந்துச்சுன்னா அவங்களோட, சப்போஸ் அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின் போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரிவர்ட் ஆகும். சோ அப்ப ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹையர் ஒன்னு, ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்துல அப்படி போகும். சோ இப்ப இந்த சிக்கல்லாம் தவிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கு எழுதணும்? இப்ப என் ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப் நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது, நான் வந்து என் ஒய்ஃபுக்கு முழுமையா கொடுக்கறேன், அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு போட்டோம், சோ எந்த சிக்கலும் தவிர்க்காம இருக்கனா என் ஒய்ஃபுக்கு எழுதி வச்சிருந்தேன், எழுதி வச்சிருந்தேன் அப்படி அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது இல்ல இருக்கிற

0: ஒரு வீடு, பசங்களுக்கு ஒய்ஃபுக்குன்னு அந்த ஷேர் வரும்போது நிறைய சிக்கல்கள் உண்டாகும். ஒரு வீடு இருக்கு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா கூட உயில் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
1: சரி, இப்போ உயில் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சட்டப்படி அது எப்போ செல்லுபடி ஆகும்?
0: எப்ப அவர் இறந்தாரோ அதுக்கப்புறம் அந்த உயில் செல்லுபடி ஆகும்.
2: ஓகே, சோ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க எப்ப வேணா அதை மாத்தி எழுதுறது
0: கண்டிப்பா. ஈவன் அது ஹேண்ட் ரிட்டனா ஒரு பீரோல வச்சிருக்காரு இல்ல லாக்கர்ல வச்சிருக்காருனாலும் அது எத்தனை முறை வேணாலும் பிரிச்சுட்டு எழுதலாம். ரிஜிஸ்டர்டு வில்லுனா கூட அந்த வந்து அடுத்த செகண்ட் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கி ஏற்கனவே அவர் ரிஜிஸ்டர் பண்ணது கேன்சல் ஆயிடும்.
1: ஓகே மேம். சோ நேயர்களே பாத்தீங்களா, உயில் மற்றும் பாரிசுரிமை சட்டம்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
3: இது FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அன்பும் நீங்க உயில் அப்படின்றது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கலாம், இல்லனா வந்து டைப்பிங் ஃபார்மேட்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இது வந்து ஒரு வெற்ற காகிதத்துல கூட எழுதலாமா, இல்லனா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அந்த மாதிரி தான் எழுதணுமா, எப்படி?
3: இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சுமார் ₹20 ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதினா கூட போதுமானது.
2: ஓகே,
3: இப்ப பிளைன் பேப்பர்ல எழுதுறீங்க அதிகமா இருக்கும். ரெண்டு விட்னஸ் இவங்க தான் எழுதுனாங்கன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு விட்னஸ் இருக்கணும். கரெக்டான அந்த இதை எழுதி ஃப்ரீ மைண்டோட அவங்க எழுதி ஃபுல்லா அட்ரஸோட எழுதினாங்க, ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். ரிஜிஸ்டர் பண்ணாம அவங்க வந்து பீரோல வச்சுக்கிறாங்க இல்ல லாக்கர்ல வச்சுக்கிறாங்கனாலும் இந்த ரெண்டு விட்னஸ் வந்து இவங்க தான் எழுதினாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா அது வந்து கோர்ட்ல ப்ரொபேட் பண்ணணும். கோர்ட்ல ப்ரொபேட் பண்ணாங்கன்னா அது செல்லுபடி ஆகும்.
2: சோ அந்த உயில் வந்து டைப்பிங் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படிங்கற ஒரு அவசியம் எல்லாம் இல்ல.
3: பிளைன் பேப்பர்ல எழுதினீங்கனாலுமே அது செல்லுபடி ஆகும்.
2: ஓகே,
3: என்னன்னா ஏன் ரிஜிஸ்டர்டு வந்து வெல் அண்ட் குட்ன்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து அது வந்து அன்கொஸ்டினபிள் ஆயிடும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. சோ இது வந்து பிளைன் பேப்பர்ல எழுதும்போது எழுது அவங்க எழுதுனாங்களா இது எழுதுனா நீங்க வந்து அதை டெஸ்டிஃபை பண்ணும். யாரோட இதுவா யார் அந்த கிளைம் கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் போயிடும். இவங்க தான் அந்த டெஸ்டர் தான் எழுதுனாங்க, இது அவங்க கைப்பட எழுதுனது, அவங்க இதான் எழுதுனாங்கன்றது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்கள்ட்ட போயிடும். ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் ஈஸியா போயிடும். அதனால வந்து நீங்க ரிஜிஸ்டர் தான் பண்ணணும்னு இல்ல, உங்களுக்கு இன்கேஸ் நீங்க எழுதி ஒரு எக்ஸிக்யூட்டர் வச்சுக்கிட்டு இருந்து நல்லது. இவங்க வந்து எக்ஸிக்யூட்டர் மீன்ஸ் வந்து என்னோட உயில இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸிக்யூட்டா இது ஒரு சொத்து இருக்கு, அதை இவங்க என்ன இருக்கு, நான் என் பசங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன், என் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் போது அவங்க முன்னில இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த எக்ஸிக்யூட்டர் ஒண்ணு வச்சுக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட்.
2: ஓகே மேம், சோ ஒரு வெற்றி காகிதத்துல அவங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டாலே அது செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் இப்போ ஒரு வெள்ளை காகிதத்துல அது வந்து ஒரு டைப்பிங் ஃபார்மேட்ல இருந்து கையெழுத்து மட்டும் சம்பந்தப்பட்ட நபர் வந்து போட்டாங்க அப்படின்னாலே அப்பவும் வந்து அது செல்லும் இல்லையா மேம்?
3: கண்டிப்பா செல்லும்.

0: ஏன்னா இப்ப யாருமே வந்து கையால் எழுதுறதோ வக்கீல வச்சு எழுதுறாங்க, இல்லனா வந்து அவங்க டைப் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களா எழுதிட்டு. இப்ப அதுக்காக தான் முக்கியமா வந்து கைநாட்டு வைக்கிறாங்க. கைநாட்டு வைக்கணும், கையெழுத்து போடணும், ரெண்டு விட்னஸ் அவங்களை வச்சுட்டு அவங்க முன்னில வச்சுட்டு எழுதுறோம்ல. அதுக்காக தான் அந்த ரெண்டு விட்னஸ் வந்து அவங்க நான் இவங்க தான் எழுதுனாங்க, இவங்க கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இவங்களுக்கு அதுல ஃபுல்லா உள்ளதை வாசிச்சு காட்டினாங்க. இப்ப சில பேருக்கு வந்து இப்ப படிச்சவங்க மட்டும் தான் எழுதணும்ன்ற இது இல்ல, இப்ப படிக்காதவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப இதுல உள்ளதெல்லாம் படிச்சு காட்டினாங்க, அதை எழுதுனாங்கன்னா அவங்க டெஸ்டிஃபை கொஞ்சம் இவங்கள விட சின்ன வயசா உள்ளவங்க ஏன்னு சொன்னா லைஃப் ஸ்பேனுக்காக எப்போதும் டெஸ்டேட்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னே இறந்துட்டாங்கனால இவங்க வந்து அவங்களுக்காக டெஸ்டிஃபை பண்ணுவாங்கன்றதுக்காக சொல்றது.
1: ஓகே மேம். சோ இந்த உயில் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அந்த நபர் இறந்த உடனே அந்த உயிலுக்கு உயிர் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ இந்த உயில் எழுதுறப்போ அதுல விட்னஸோட சிக்னேச்சர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் உயில் எழுதின நபர் இருக்கும் பொழுது விட்னஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்?
0: இப்ப நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கூட நீங்க இது இல்ல, இப்ப ரிஜிஸ்டர் பண்ணல ஹேண்ட் ரிட்டன் எழுதி வச்சுங்க, ரெண்டு விட்னஸும் இறந்துட்டாங்க, கீச்சர் திருப்பி எழுதி வேற ரெண்டு விட்னஸ் ரெண்டு பேர் இது பண்ணுங்க.
1: ஓகே.
0: ஏன்னா அதுல ஒண்ணும் உங்களுக்கு காசு செலவாகல.
1: ஓகே. ஆனா வந்து அந்த உயில் எழுதினவங்க இருக்கிறப்போ விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை வந்து மாத்தி எழுதுதான் ஆகணும். விட்னஸ்
0: ஏன்னா விட்னஸ் இருந்துக்கணும் இல்ல, இவங்களுக்கு அப்புறம் அவங்கள டெஸ்டிஃபை பண்ணணும் இல்ல, இன்னார்தான் எழுதினாங்கன்னு டெஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது க்வெஸ்டினபிள் ஆயிடும், ஏன்னா அது வந்து சர்டிபிகேட் காப்பி நீங்க எப்ப வேணாலும் வாங்கி பாக்கலாம். சோ அது இருக்கும் உங்களுக்கு, அதனால வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். இன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத இது இல்ல உங்களுக்கு தெரியல இதுனா இது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது. செல்லாதுன்னு வேலிட் வில்லு தான். ஆனா இது வந்து அந்த ரெண்டு விட்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க டெஸ்டிஃபை பண்ணணும்.
1: ஓகே. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: நேரம் 1:36:46. வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயிர் எழுதின ஒரு நபர் உயிரோட இருக்கும் பொழுது விட்னஸ் இறந்துடுறாங்க, பட் அவர் அதை மாத்தி எழுதல அப்படின்ற பட்சத்துல அவரும் இறந்து போயிடுறாருன்னா, இப்போ அதுல ஏதாவது யாராவது போட்டிக்கு வராங்க, சோ இதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போட்டிக்கு வராங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன?
1: இதுதான் வந்து சட்ட சிக்கல்ல வரும். அப்ப இதுதான் கோர்ட்டு கேஸ் பல வருஷமா இழுத்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சிக்கல்ல வரும். அதுக்காக தான் எப்ப உயில் எழுதினாலும் அதை நீங்க வந்து நல்லா அந்த இதில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். உங்க லைஃப் ஸ்பேன்லயே இது இப்ப வந்து வயசானவங்க தான் எழுதணும்னு கிடையாது. இப்ப 18 வயசு ஆனா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்து வயசு பார்த்தெல்லாம் இது பண்றது இல்லை. சோ நமக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு கொஞ்சம்

0: லாக்கர்ல பணம் இருக்கு, கொஞ்சம் நம்ம ஜுவல்ஸ் இருக்குனாலும் அப்பவே நம்ம வந்து என்னோடது இந்த இன்னாருக்கு தான் போகணும். இப்ப வந்து இது இல்லாம வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், சில இந்த டிஜிட்டல் அசட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நீங்க வந்து என்னோடது, இதுக்கு மேல அவங்க ஹேண்டில் பண்ணணும் கூட நீங்க எழுதி வைக்கலாம்.
1: ஓகே,
0: சோ அப்ப அதெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்போதுமே அதை எழுதி வச்சிட்டு இருக்கிறது ஒண்ணும் இது இல்ல. அது எழுதி வச்சது நீங்க அதுக்கப்புறம் எப்போனாலும் நீங்க கழிச்சு போட்டுட்டு திருப்பி நீங்க புதுசா நீங்க அடுத்தது நீங்க அசட் வாங்கும் போதோ இல்ல உங்களுக்கே மனசு மாறிச்சு அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம், வேற எழுதிக்கலாம். சோ அதனால இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெள்ளன் கோட் ரிஜிஸ்டர் பண்ணாம பிளைன் பேப்பர்ல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆசைமானா திருப்பி கிழிச்சிட்டு நீங்க வேற எழுதிக்கலாம்.
1: ஓகே மேம், சோ ஒரு உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு உயில ஒருத்தர் மாத்தி எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதை கேன்சலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
0: நீங்க அடுத்த உயில் எழுதும்போதே இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் மத்த உயில் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு லைன்

0: ரெஜிஸ்டர் பண்ணாம பிளைன் பேப்பர்ல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆசைமானா திருப்பி கிழிச்சிட்டு நீங்க வேற எழுதிக்கலாம்.
1: ஓகே மேம். சோ ஒரு உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு உயில ஒருத்தர் மாத்தி எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதை கேன்சலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
0: நீங்க அடுத்த உயில் எழுதும் பொழுதே இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிற மத்த உயில் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு லைனை எப்பவுமே சேர்ப்பாங்க. இது வரைக்கும் அப்ப வந்து நீங்க எது வந்து லேட்டஸ்ட் பழசு, நீங்க வில்லன்ற பொறுத்த வரைக்கும் எது லேட்டஸ்டோ அதுதான் செல்லுபடியாகும்.
1: ஓகே,
0: சோ அதை நீங்க கேன்சல் பண்ணணும் இல்ல, நீங்க இதை பதியும் போதே அது கேன்சல் ஆயிடும்.
1: ஓகே மேம். சோ இப்ப இதுல வந்து கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, சோ கிஃப்ட் டீட்னா என்ன அண்ட் உயிலுக்கும் கிஃப்ட் டீடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன மேம், என்ன வித்தியாசம் இருக்கு?
0: அது வந்து தனியே இது கிஃப்ட் டீடா வரும், அது டீடு. இது வில்லு வேற, டீடு வேற. இப்ப கிஃப்ட் டீடுனா நான் வாழற போதே, நான் இருக்கும் போதே, உயிர்ல பொறுத்த வரைக்கும் நான் செத்த பிறகு அவங்களுக்கு சொத்து
1: போகும்.
0: நான் உயிரோட இருக்கும் போதே என்னோட ஒரு சொத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன், ஆனா வந்து அதை வந்து நான் செட்டில்மெண்டா கொடுக்காம அவங்களுக்கு வந்து கிஃப்டா தான பத்திரம் மூலமா பதிகிறேன்னா அது வந்து கிஃப்ட் டீடுன்னு
1: சொல்றேன்.
0: சோ தான பத்திரம் போது அதுலயும் ஸ்டாம்ப் சார்ஜஸ் அதிகம் கிடையாது. சோ அது வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டா, நான் எனக்கு வந்து என்னோட இதை வந்து அன்பின் காரணமாக, எனக்கு அவங்க மேல உள்ள அன்பு மிகுதியின் காரணமாக நான் உங்களுக்கு கொடுக்கறேன், எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதுல. அதனால வந்து நான் என் பரிமாற்றம் இல்லாத, ஏன்னா மத்த இதெல்லாம் எழுதும் போது நீங்க எவ்வளவு கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்குன்றதை எழுதுறோம். இது வந்து நான் அன்பின் காரணமாக என்னோட வெல்விஷர்ன்றனால என்ன அன்பின் காரணமாக கொடுக்கறேன்னு சொல்றது தான பத்திரம் கிஃப்ட் டீடுன்றது. அது நீங்க உயிரோட இருக்கும்போது எப்ப வேணாலும் நீங்க யாருக்கு வேணாலும் எழுதிக்கலாம். உயிரை பொறுத்த வரைக்கும் அந்த உயிலுக்கு எப்ப உயிர் வரும்னா இவரோட மறைவுக்கு அப்புறம் தான்.
1: சரி மேம். இப்போ ஒரு கிஃப்ட் டீட்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அது கொடுத்தது கொடுத்தது தானா, இல்ல நம்ம திரும்ப ஃபியூச்சர்ல மாத்தி எழுதுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கா?
0: இப்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறோம், நான் அவங்களோட வெல்விஷர்ன்ற இதுல நான் குடுக்கறேன். இப்ப நம்ம சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கும் போது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து எழுதி வச்சிருவாங்க, பெண் குழந்தைக்கு கொடுக்கல, சோ அதுக்கு ஏதோ கிஃப்டா நான் அந்த லேண்டர்ல குடுக்கறேன்னு எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க நான் கொடுத்த பிறகு ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்க என்ன பாத்துப்பாங்கன்ற ஒரு வெல்விஷரை எதுக்கு கொடுப்போம், ஒன்னு மூணாவது ஒரு மனுஷன் கொடுக்க என்ன பாத்துப்பாங்க, ஏதோ இதுக்கு செய்வாங்க, செய்வாங்க மீன்ஸ் அந்த லவ் அண்ட் கேர், எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும்ன்றது. அது இல்ல, அவங்க மூலமா எனக்கு வந்து எந்த இதுவும் இல்ல, என்ன கவனிக்கல, எனக்கு வந்து என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு எதுவாயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணலாம். அவங்க வந்து கோர்ட்ல வந்து இது பண்ணலாம், நான் வந்து என்ன அன்பின் காரணமா எனக்கு வந்து நாளைக்கு பின்ன எனக்கு இது பண்ணுவாங்கன்னு கொடுத்த அது பண்ணல, பசங்களுக்கு கொடுத்ததுவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
1: ஓகே,
0: இப்ப பசங்களுக்கே எழுதி வைக்கிறான் என் பையனை வந்து என் சொத்து, நான் வாழும் போது என் பையனுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டேன், சொத்து எழுதின பிறகு என்ன மெயின்டைன் பண்ணல அவன், சோ என்னோட சொத்தை ரிவர்ட் பண்ணி என்கிட்டயே திருப்பி கொடுங்க சொல்லிட்டு கோர்ட்ல அங்க கேஸ் போடலாம்.
1: ஓகே,
0: எனக்கு இந்த கண்டிஷன்ல இப்ப எனக்கு வந்து நீ வந்து நான் கடைசி வரைக்கும் என்ன வச்சுக்கிட்டு பாத்துக்கணும், என் சொத்து உனக்கு கொடுக்கறேன் அந்த ஒரு அன்பின் மிகுதியில குடுத்திருக்காங்க, அது அவர் அந்த வாக்குறுதியை தவறிட்டார்னா திருப்பி
1: கேட்கும். இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் நேயர்களே ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கிஃப்ட் டீட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அன்பின் மிகுதியால ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றாத பட்சத்துல அதை நம்ம வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வாக்குறுதி அப்படின்றது வந்து இந்த கிஃப்ட் டீட்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
1: மென்ஷன் பண்ண

0: ஓகே மேம். சோ இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மூவபிள் அண்ட் இம்மூவபிள், அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லலாம். சோ இப்ப அசையக்கூடிய சொத்துக்களா இருக்கக்கூடிய காரோ இல்ல மற்ற விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கிஃப்டா குடுக்கறாங்க அப்படின்னா, இப்ப இதெல்லாம் கூட வந்து கிஃப்ட் டீட்ல வந்து வருமா மேம்?
1: டீடா வராது, ஏன்னா உயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணணும். இப்ப லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் வரும்போது எதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், எந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீ யாருக்கு குடுக்கறீங்கன்றத வந்து அது உயிலா எழுதுவாங்க. அவங்க மறைவுக்கு அப்புறம் அது இதெல்லாம் இது வந்து டீடு வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது வராது.
0: ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே உயிலா எழுதி வைக்கிறாரு, ஆனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எழுதி வைக்கிறாரு, மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ வந்து எழுதாம விட்டுறாரு அப்படின்ற பட்சத்துல, இப்ப அந்த மனைவி எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா, இந்த உயில் படி அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு தான் போகும், அந்த மனைவியோ இல்ல பிள்ளைகளுக்கோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா மேம்?
1: அதுதான் இப்ப உயில் அந்த வாழ்ங்காலத்துல அவர் என்ன மனநில அந்த சமயத்துல ரெண்டு பேருக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, ஏன்னா அதுதான் உயில். உயில் வந்து என்னோட விஷ், எனக்கு என்ன ஆசைப்பட்டனோ அது நிறைவேறணும்ன்றதான் விஷ். அதனால அதை வந்து அவ்வளவா சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. உயில் வந்து அது அவர் எழுதியிருக்காருன்னா அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏன்னா அவரோட மரண இதுல சொன்னதுனால. இப்ப இது வந்து அவர் சப்போஸ் உயில் எழுதாம இருந்திருந்தா அவரோட வைஃப் ஈவன் செப்பரேஷன்ல இருந்தா கூட அவங்களுக்கு வைஃப்ன்ற அந்தஸ்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போகும்.
0: ஓகே.
1: இப்ப செப்பரேட்டட் டிவோர்ஸ் இல்ல,
0: செப்பரேட்டா
1: கோச்சிட்டு இருக்காங்க, இல்ல பல வருஷமா டிவோர்ஸ் வாங்காமலே இருக்காங்கன்னா, ஆனா அவங்க தான் முறைப்படி வைஃப்.
0: ஓகே.
1: அப்ப அவங்க சொத்துல எல்லாத்துலயும் இது வரும். சோ அந்த மாதிரி கட்டத்துல கூட அவர் எழுதி வச்சிருக்கலாம், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, என்னோட சொத்து தான் என் தங்கச்சிக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து இவங்க கேட்க முடியாது.
0: பிள்ளைகள் இருக்காங்க,
1: பிள்ளைங்க வந்து இப்ப சப்போஸ் அது வந்து அதுதான் அதுல நிறைய சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அது செல்ஃப் அக்யர்ட் ப்ராப்பர்ட்டியா தான் ஒன்னும் சேலஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா, பசங்க என்னோட பர்த் ரைட் இது, தாத்தா சொத்து இதெல்லாம் இருக்கு, எங்க அப்பாக்கு அப்புறம் எனக்கு தான் அது வரணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
0: ஓகே மேம். சோ இந்த வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ வாரிசுரிமை தான் முதல்ல என்ன மேம்?
1: இப்ப இது பாத்தீங்கன்னா வில்லு வாரிசுரிமை ரெண்டுமே வந்து ஒரு இன்டர்லிங்கா. இப்ப வில்லு எழுதுறாங்க, அப்ப வந்து இந்த நான் வந்து என்னோட வைஃபுக்கு முழுசா இந்த வீடை கொடுத்துறேன், அவளோட கடைசி காலம் வரைக்கும் இந்த வீடு அவளுக்கு சொந்தமானது, அவ காலத்துக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகும், ரெண்டு பசங்க எனக்கு வந்து பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு இருக்கு, ரெண்டு பேருக்கும் போகும், மத்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு லேண்ட் இருக்கோ ஏதோ அதெல்லாம் வந்து என் பசங்களுக்கு நான் வந்து இன்னாருக்குன்னு எழுதி வச்சுட்டேன்
0: வில்லு. ஓகே.
1: அது இல்லாம அவரு இறந்துடுறாரு, வில்லு எழுதல, ஏதோ ஒரு அசம்பாவது இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடா இருந்தாலும் சரி ஒரு லேண்டா இருந்தாலும் சரி எல்லாம் அப்படியே போகுனா, அவருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாக்கு ஒரு பங்கு, அவரோட விடோக்கு ஒரு பங்கு, ஒரு ஆணு பெண் ஆணுக்கு குழந்தைக்கு ஒரு பங்கு, பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு. சோ நாலு ஷேரா போகும்.
0: சரி,
1: இப்ப எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கலும் வரப்போறது கிடையாது. இப்ப அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ இல்ல பசங்களுக்குள்ள கல்யாணம் ஆன பசங்க எனக்கு வீடை பே பிரிச்சு கொடுங்க போது அங்க என்ன ஆகும்னா அப்பதான் வந்து உங்களுக்கு சிக்கல்
0: அதிகமாகும்.
1: அது வருது. அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஹாசில் ஃப்ரீயா இருக்காது. சோ அங்கங்க எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் சுமூகமா போகும்போது எதுவுமே பிரச்சனை இல்லாம தான் இருக்கும். எப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போதும் பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட், இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல நாமினி வேற, நாமினியும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நாமினி வேற, நாமினா வந்து இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், பட் ஆனா அதுல உள்ள சொத்து இல்ல அதெல்லாம் யாருக்கு போகணும்ன்றது லீகல் ஹையர்ஸ் தானே வரும். சோ அப்ப அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா ஒரு அக்கௌண்டே இருந்தா கூட இன்னாருக்கு அப்புறம் என்னோட இந்த அக்கௌண்ட்ல உள்ள பணம் வந்து இன்னாருக்கு போகும், என்னோட இந்த நகை வந்து இன்னாருக்கு போகணும் எழுதி வச்சுட்டாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். இல்லன்னா கிளாஸ் ஒன் ஹையர்னு சொல்றது அம்மா ஒய்ஃப் பசங்க. சரி, இதுல வந்து அவர் வந்து அன்மேரிடு, அவருக்கு வந்து குழந்தைங்க இல்ல, அம்மா இது இல்லன்னா அடுத்தது அம்மாவும் இல்ல அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னா பாக்கப்போம். அப்பாவும் தவறிட்டாங்கன்னா அடுத்த லீகல் ஏரியா யாருன்னு அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போகும். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லனா அடுத்த அப்பா வழி சொந்தங்கள்,
0: ஓகே,
1: அவங்களோட அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களோட பசங்க அவங்களுக்கு போகும். அவங்களும் இல்லனா தான் அம்மா வழி சொந்தங்களுக்கு போகும்.
0: ஓகே.
1: சோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறனால தான் வில்லு எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்றது. சோ இப்ப வந்து அதே மாதிரி இது பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மா வரமாட்டாங்க, கணவர் குழந்தைகள். இப்ப கணவர் குழந்தைகள் இல்ல, அன்மேரிடு இல்ல, வந்து கணவர் தவறிட்டாங்க, குழந்தைங்க

0: பிறக்கல. நான் அவங்களோட சொத்து வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் கிரெவட் ஆகும். இப்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டின்னு வரும், இப்ப வந்து அவங்களுக்கு சீதனமா கொடுத்திருப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேரண்ட்ஸுக்கு திருப்பி போயிடும். இது புருஷன் மூலமா வந்த சொத்துன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க தவறிட்ட பிறகு இவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா புருஷனோட சொந்தக்காரங்களுக்கு போகும், புருஷனோட அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும், அவங்களோட சிப்லிங்ஸ் இருந்தா அவங்களுக்கு போகும், இவங்க யாருமே இல்லைன்னா அவங்களோட செகண்ட் கிளாஸ் 3 ஹையர்ஸ் அவர் அப்பாவோட சொந்தங்கள் இருக்காங்களா அப்படி போகும்.
1: ஓகே மேம், சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள், அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். நேரம் 2:16 ஐந்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் குரலில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 2:06:59 காலங்களால் என்றும் மறக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்கள் வரிசையில இப்போ நீங்க கேட்ட பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில இருந்து. நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில இருந்து கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பாலும் பழமும். திரைப்படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

மாலையம் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடல் கேட்கலாம். காலத்தை வென்ற காதங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இருந்து எல்ஆர் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடல் கேட்கலாம். காலத்தை வென்ற காதங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புதுவை 102.8.

நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் இருந்தோ. பி லீலா மற்றும் குழுவினர் குரலில், சி ராமச்சந்திரன் இசையில், கொத்தமங்கலம் சுப்பு வரிகளில் பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, 2:48 நிமிடத்துல கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இருந்தார்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பார்மகளை பார்த்தல் படத்தில் இருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். நேரம் 3:13 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ. ரொம்ப ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய, எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தான் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்றதையும், யாரு நம்ம கூட இணைந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாக்கலாம். சோ பொதுவா நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்மளுடைய உடம்பையும் மனதையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பா வச்சு அப்படிங்கறதையும், எந்தெந்த நோய்கள் இருக்கு, அதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த நோய்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கையாளுறதுக்கும் நம்மளுடைய நிலையத்திற்கு நிறைய மருத்துவர்கள் வந்து நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்புல நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, பொதுவா நமக்கு வலி அப்படிங்கறது எல்லாருமே கடந்து வந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போவும் இங்க கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். சோ அப்படி பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்ல நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மயக்கவியல் மற்றும் வலி நிவாரணத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள், அவங்களை நம்மளுடைய நிலையத்தின் சார்பாக வரவேற்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உங்கள்கிட்ட பேச வர்றது. ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு டீச்சர் மாதிரி முன்னாடி இருந்துக்கிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நான் நிகழ்ச்சியோட நிறைவுள்ள நிறைய விஷயம் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த வலியை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரியணும். வலினா என்ன, இது வந்து எது இதுல எல்லாம் எப்படி இந்த வலியை நம்ம கடந்து வர்றது, அதை பத்தின ஒரு சில தகவல்களை எங்களுக்காக சொல்லுங்க மேம்.
2: முதல்ல வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு வருஷமும் நம்ம பெயின் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது செப்டம்பர் இப்பதான் முடிஞ்சது. அதை ஒட்டி நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை இது பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்க ரொம்ப நன்றி. இப்ப அந்த வலி அப்படின்றது என்ன அப்படின்னா, வலி அப்படின்றது வந்து ஒரு அறிகுறி. நம்ம உடம்புல இருக்க உபாதைகளை வெளியில காட்டுற ஒரு சிம்டம் அறிகுறி அப்படின்பாங்க. உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ இல்ல அலர்ச்சி, உதாரணமா நம்மளுக்கு இந்த குடல்வாழ்ல ஏற்படுற அலர்ச்சிக்கு வந்து வயிறு வலி வந்து வெளியில அதுதான் தெரியும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மருத்துவரை அணுகுவோம், தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையா அக்யூட் பெயின் அப்படின்பாங்க. உடனடியா இதுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்த்தா வலி வந்து தீந்துரும். இந்த வலி வந்து அக்யூட் பெயின். இன்னொன்று வந்து க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து அக்யூட் பெயின்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த வலி அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல நிறைய மாற்றத்தெல்லாம் நமக்கு வந்து நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த இடத்துல வலிக்குது அப்படின்றதே நமக்கு உணர்த்துறது அந்த வலி மூலயமா தான் நமக்கு தெரிய வருது இல்லைங்களா. ஸோ இப்போ வலி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து எனக்கு வந்து இந்த வலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்போ அதுக்கு

0: என்னென்ன காரணங்களும் அதுக்கான சிகிச்சை முறைகளையும் பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் வேணுமா? அதுக்கு முன்னாடி நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து வலி சம்பந்தமான கேள்விகளும் அதற்கான தீர்வுகளும் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு விளக்கம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு, நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசுங்க. சொல்லுங்க மேம், இந்த க்ரானிக் பெயின் பத்தி சொல்லுங்க.
1: முதல்ல சொன்ன மாதிரி இந்த காயங்கள் ஏற்பட்டா வர்ற வலி வந்து ஒரு 2-3 வாரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு வந்து முறையான வலி நிவாரணி மாத்திரையும் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த வலி வந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி இல்லாம ஒரு அந்த காயத்தோட அளவு சரியானதுக்கு அப்புறம் வலி தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேல இருந்தா அதை வந்து க்ரானிக் பெயின், நாள்பட்ட வலி, தீரா வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். நியூரோபதிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோபதிக் பெயின்ல வந்து என்ன பாதிப்புனா அந்தந்த உடம்புல இருக்கிற அந்த நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு அந்த நரம்பு வந்து மூளைக்கு வந்து வலியை வந்து கடத்தும். சென்ட்ரல் சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில ஒரு நிகழ்வு நிகழும். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த பெயின் வந்து தீராத வலியா இருக்கும். அது அதனால என்னென்ன வரும்னா மக்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம், சரியான தூக்கமின்மை, அவங்களால சரியா வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியல அப்படின்றது வந்து பொருளாதார சிக்கலை நிறைய இடங்கள்ல ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நியூரோபதிக் பெயின் வந்து கண்ட்ரோல் பண்றதும் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய மருந்துகள் மூலமா சரிப்படுத்தலாம். அதுக்குன்னு தனியா வலி, சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியா மருந்துகள் இருக்கு, அந்த மருந்துகளை யூஸ் பண்ணலாம். தரோவா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு நம்ம இயன்முறை மருத்துவத்தில் பிசியோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஊசி மூலமா எய்தர் வந்து இந்த எக்ஸ்ரே மிஷின், அந்த மிஷின் மூலமாகவும் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மெஷின் மூலமாகவும் பார்த்துட்டு எந்த இடத்துல வலி ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு சரியாக மருந்தை செலுத்தி வலியை குறைக்கலாம். இதுல எல்லாம் வலி தீரலை அப்படின்னு சொன்னா நம்ம இறுதியாக அந்த அறுவை சிகிச்சைக்கு போகலாம். இந்த நாள்பட்ட வலி அப்படின்றது வந்து ரொம்ப இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவிலே வந்து 30-40% மக்கள் வந்து இந்த நாள்பட்ட வலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நாள்பட்ட வலியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து முறையான மருத்துவன்றது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50-60% அவங்களாவே மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. அப்பப்போ அந்த வலி தீர்ந்தோன்னா அதுதான் சரி அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அது கண்டிப்பா கூடாது. ஒரு 5-10% மக்களுக்கு தான் முறையான மருத்துவம் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து இல்லாம மக்கள் வந்து வலி இருந்ததுன்னா வலியோட மட்டும் தீர்த்துக்காம அதோட காரணத்தையும் ஆராய்ஞ்சு அது காரணத்தையும் சரியா தீர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ அவங்களால டாலரன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வழியா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஓகே நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு போற ஒரு கட்டம் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது அந்த வழி தொடர்ந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவங்க போய் ஒரு டேப்லெட்டோ இல்லை வேற ஏதோ வீட்டு முறை மருத்துவமோ அவங்க வந்து செஞ்சுக்குப்பாங்க. ஸோ அது வந்து அந்த வழியை நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்த ஒரு வழியை உருவாக்குறதுக்கான காரணியா மாறக்கூடுமா?
1: கண்டிப்பா. அந்த முறையான சிகிச்சை இல்லாம அப்பப்போ மருந்து வலி நிவாரணம் மட்டும் எடுத்துக்கிறது வந்து முழுமையான தீர்வா இருக்காது. அந்த ஏன்னா அந்த காரணி வந்து அப்படியேதான் இருக்கும். நம்ம வந்து வலியை மட்டும் அப்பப்ப இது பண்ணிக்கிறோம் இல்லையா, அது முழுமையான காரணம் வந்து தீர்க்கப்படாது. அந்த முழுமையான காரணத்தை ஆராய்ஞ்சு அதுக்குரிய வழிவகையை செய்யறதான் அந்த பெயின் ஸ்பெஷலிஸ்ட், வலி நிவாரண மருத்துவர வேலை.
0: ஓகே மேம், நிகழ்ச்சியில அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: வயதாகுது? முதுகு வலி, அந்த மூட்டுக்கள்ல ஏற்படுற வலிக்கும் கண்டிப்பா சிகிச்சை முறை இருக்கு. நீங்க பக்கத்துல உங்க மருத்துவமனை எங்க இருக்கோ அங்க வந்து பார்க்கலாம். இல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் நீங்க அவசியம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உரிய ஆய்வுகளை செஞ்சு என்ன முறையான மருத்துவமோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
2: காயமாயிப்போகுது.
1: பிசியோதெரபி அதுல வந்து 2-3 வகையான பிசியோதெரபி.

0: இருக்குங்க. உங்களுக்கு
1: சரிங்க
0: என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கலாம்.
1: சரிங்க
2: ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார்,
0: நன்றி.
2: ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வலி வருது, இப்போ இவங்க சொன்னது வந்து பார்த்தோம்னா சயாட்டிகா அப்படிங்கிற மாதிரியான பெயின் சொன்னாங்க இல்லைங்களா, ஸோ அது எப்படி இருக்கும் மேம், அது என்ன அப்படின்றத சொல்லுங்க.
0: சயாட்டிகா அப்படின்ற வலிக்கு வந்து ஆக்சுவலி எப்படி அது இருக்குன்னா, நம்மளோட 30வது வயதுல இருந்தே நம்மளோட முதுகெலும்புல ரெண்டு முதுகெலும்புக்கு நடுவில் ஜவ் இருக்கும். அந்த ஜவ்வு வந்து அதோட நீர்ச்சத்து வந்து 30வது வயதுலேருந்தே குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு, சரிங்களா. அது வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு வலியை ஏற்படுத்தும், சில பேருக்கு வலியை ஏற்படுத்தாது. அந்த நீர்ச்சத்து குறைய குறைய அந்த ஜவ்வு வந்து தண்ணி இல்லாதப்ப என்னாகும், காஞ்சி போனது கிளியும். ஸோ அதுலேருந்து அந்த ஜவ்வு வந்து முதுகெலும்புலேருந்து வெளியில் வந்து நம்ம முதுகெலும்புக்கு இடையில வந்து தண்டுவடம் இருக்குது, தண்டுவட பகுதியையும் அதில் இருக்க நரம்புகளையும் அழுத்தம் ஏற்படுத்துகிறப்ப நம்மளுக்கு முதுகிலிருந்து கீழே வரைக்கும் கால் பாதை வரைக்கும் கடுமையான வலி, நரம்பு வலி, அதுதான் இந்த நியூரோபதிக் பெயின் அப்படின்னு சொல்றது. அது வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புகளை வந்து நம்ம ஆராயணும், எப்படி இருக்கு, எதனால அது, எந்த மாதிரி ஜவ்வுனால அது ஏற்பட்டிருக்கு, எப்படி கிழிதல்னால ஏற்பட்டிருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம்.
2: ஓகே மேம். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அழைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: கரிக்கலாம்பாக்கம் வி குமாரகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
3: அது வந்து மூட்டு வலி அடிக்கடி வருது மேடம். அது வந்து ஒரு நேரத்தில் வந்து அந்த பச்சை பயிரந்து இந்த கடலை மேல சாப்பிடும் போது அந்த நேரத்தில் மட்டும் அதிகமா வருது. அதுவும் வெளியே ஒரு 12 மணி 1 மணிக்கு மேல தான் அதிகமா வலி வருது. அதனால அந்த சாப்பிட்றதுனால எல்லாம் வேற ஏதாவது விதமா அந்த மூட்டு வலி வருது.
0: சார் உங்களுக்கு வயது என்னது சார்?
3: வயசு 64.
0: 64. வேற எதுவும் சர்க்கரை நோய் அதாவது நம்ம மூட்டுல வந்து, கால் மூட்டுல வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு ஜவ் இருக்கும் சார். அது வந்து நாள் பட ஒரு கதவு மாதிரிதான், நாள் ஆக ஆக கதவுல எப்படி அந்த ஒரு சத்தம் வருமோ அது மாதிரி அந்த மூட்டுல இருக்க அந்த ஜவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகும் சார். தேய்மானம் ஆகுறதுனால வர்ற ஏற்படுற வலி தான் அது. அதுக்கு வந்து எந்த அளவு தேய்மானம் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேத்த மாதிரி அந்த ஜவ்வுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். உள்ள பயிற்சி பண்ணணும் சார் கால் வலிக்கு வந்து. அந்த ஜவ்வு தேயறதுனால என்னன்னா நம்ம அந்த மூட்டை சுத்தி இருக்கிற அந்த தசைகள், லிகமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தசை நார்கள், அதெல்லாம் பலவீனம் ஆயிரும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வலியை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். பயிர் வகை சாப்பிடுறதுனால அந்த மாதிரி வராதுங்க சார்.
3: சரி சரி சரி. அப்புறம் அந்த பாதத்துல எரிச்சல் அதிகமா இருக்குங்க, ஒரு ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா பாத எரிச்சல் அதிகமா இருக்கு, அது எதனால? அது
0: பாத எரிச்சல் வந்து அதனால இருக்கு. ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் சார். நம்ம வந்து சத்தான உணவு எதுவும் அந்த மாதிரி விட்டமின் B12 அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடாம விட்டுருப்போம், இல்ல டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கிறதுனாலையும் பாதத்துல வந்து எரிச்சல் ஏற்படலாம் சார். ஸோ சர்க்கரை நோயை கண்ட்ரோலா வச்சுக்கிறதும், சரியான அளவுல வச்சுக்கிறதும், பிளஸ் நம்ம அந்த சத்தான உணவுகளை, நம்மளோட சரிவிகித உணவா இருக்கணும், அதுவும் இருந்ததுன்னா அந்த பாத எரிச்சலை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் சார்.
2: நன்றிங்க சார். தேங்க்யூ. ஹலோ, ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சந்திரசேகர் சார், உங்களுடைய சந்தேகம்.
4: கண்டிப்பா டாக்டர், என்னன்னா பொதுவாக இந்த உடம்புல இந்த லிகமெண்ட் டேர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜவ்வு, அது எப்பப்பெல்லாம் ஏற்படும்? நான் கேள்விப்பட்டிருக்கிற விளையாடும் பொழுது அல்லது அடிப்படும் பொழுது அது கூடுதலாகவே லிகமெண்ட் வந்து டேர் ஆகும் எக்ஸ்ட்ரீம் லெவல்னு. அது உண்மைதானா? அந்த லிகமெண்ட் டேருக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன, அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த சுகர் அப்புறமா பிரஷர் இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கிறது இல்லையா, அந்த நபர்களுக்கு இந்த லிகமெண்ட்ல ஆபரேஷன் பண்ணும் பொழுது இந்த ரிகவரி அப்படிங்கறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜவ்வு தேஞ்சு போய் விலகி இருக்கும் பொழுது அது இருக்காது அப்படிங்கிறாங்க. பிளஸ் இளையோருக்கு அந்த ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கறது சூப்பரா இருக்கும், எஸ்பெஷலி வென் ரிலேட்டட் டு போன்ங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டரா.
0: ஆக்சுவலி நம்மளோட எந்த ஜாயிண்ட் உடம்புல எந்த மூட்டு இருந்தாலும் அதை சுத்தி வந்து தசைகளும் தசை நார்களும் இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எதனாலும் ஒரு இடத்துல நம்ம விளையாடுறப்ப, ஏதாவது வண்டியில எதனாலும்

0: ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நேர்றப்ப அந்த அதாவது நார்மல் நம்ம நார்மலா நடக்கிற மாதிரி இல்லாம வித்தியாசமா நடக்கிறப்பையோ இது பண்றப்பையோ அந்த கால் பிசகி ஏற்படுறதுதான் அந்த லிகமெண்ட் டேர். அந்த லிகமெண்ட் டேர வந்து நிறைய வகையா பிரிக்கலாம். வெறும் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது லைட்டா வீக்கமா மட்டும் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்ஷியல் டேர் அப்படின்பாங்க, பாதி லிகமெண்ட் மட்டும் கட்டாயிருக்கும். முழு லிகமெண்ட் டேர் அப்படின்றது வந்து அப்பதான் வந்து அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியம். அந்த பாதி டேரா இருக்கிறப்பையும் அந்த ஸ்ட்ரெயினா இருக்கப்பையும் நம்ம வந்து அந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மெடிசன் அதாவது வலி நிவாரண மருத்துவரை அணுகுனா அவங்க வந்து அதுக்குரிய மருத்துவங்கள் முறைகளை பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க அட்வான்ஸஸை பத்தி ரீசன் அட்வான்ஸ்மெண்ட்ஸை பத்தி கேட்டீங்க, அது வந்து என்னன்னா இப்ப நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அதுல இருந்து தட்டணுக்களை பிரிப்பாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு. அதை வந்து நம்ம அந்த அல்ட்ராசவுண்ட்ற கருவி மூலமாக அதை பார்த்துட்டு ஊசி மூலமாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம செலுத்தினா ஓரளவுக்கு அது வந்து ஆக்சுவலி ரீஜென்ரேட்டிவ் தெரப்பி அப்படின்பாங்க, அதாவது அது வந்து வளர்ச்சி அந்த இது பண்ண திசுக்கள் வந்து வளர்ந்து ஒன்றாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி டயபெட்டிஸும் பிபியும் எப்படி வந்து இது அஃபெக்ட் பண்ணுன்னா, நார்மலாகவே எந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் நம்மளோட சர்க்கரை சத்தும் பிபியும் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ரெக்கவரி அப்படின்றது வந்து அதாவது அந்த சர்ஜரியில் அறுவை சிகிச்சையிலிருந்தும் அந்த மயக்கத்திலிருந்தும் சரியான முறையில் வெளியில் வர்றதுக்கு அது ரெண்டும் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காயம் தானே, காயம் வந்து ஆறணும் அப்படின்னா சர்க்கரை அளவு வந்து நல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி இள வயதினருக்கும் முதியவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ரீஜென்ரேட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வயதானவங்களை விட.
1: ஓகே மேம், ஸோ இப்போ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வலி அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் நமக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அடுத்ததான் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், பாண்டியன் ஜெயா பேசுறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு முதுகு வலி, முதுகு வலி எப்பன்னா அடிக்கடி இந்த பெருக்குள்ள குனிக்குள்ள அந்த முதுகு வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா நான் ரெண்டு குழந்தை சுத்திரேன் தான் டாக்டர், அந்த ஊசி போட்டாங்க அதால வலிக்குதா?
0: உங்களுக்கு என்ன வயதாகுதுமா?
2: எனக்கு 35 வயசு.
0: சரி, முதுகு வலி எங்க இருக்கு, மேல் பகுதியில இருக்கா கீழ் பகுதியில இருக்கா?
2: அதன் மேல் தான் டாக்டர்.
0: மேல் தான் இருக்கு. சோ இது ஆக்சுவலி இது மித் அப்படிம்பாங்க, என்னன்னா இந்த குழந்தை பிறந்தோடனே ஆபரேஷன் பண்றப்ப முதுகுல ஊசி போட்டனால வலி வர்றதா அதனால அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை வயித்துல உருவாகி அது சின்ன வயித்துல நம்மளுக்கு இடம் கிடையாது, அது வந்து முழுசா உருவாகிறதுக்கு வந்து வயிறு இடம் கொடுக்குது, கர்ப்பப்பை விரிவாகுது. ஸோ அதை ஃபுல்லா அந்த அவ்வளோ பெரிய குழந்தைய வந்து வர்றதுக்கு நம்மளோட உடம்புல இருக்க அந்த லிகமெண்ட்ஸ் போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவடையும், இடம் கொடுக்க. ஸோ அந்த சமயத்துல வந்து என்ன ஆகும்னா ரிலாக்ஸன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும், ஸோ எல்லாத்தையும் தளர்வடைய செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பிரெக்னண்டா இருக்கப்பயே கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சி வந்து செய்யறப்ப அந்த லிகமெண்ட்ஸ் தசைநார்கள் எல்லாத்தையும் அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் முக்கியமான காரணம் வலிக்கு, பின்னாடி அந்த பிரசவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட வலிக்கு காரணம் அதுதான். அதே தவிர இந்த முதுகுல ஊசி போட்டதுனால வலி ஏற்படுது அப்படின்றது வந்து தவறு, அது வந்து ஒரு மித்து. எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஏன்னா ஒரு ஊசி போட்டாங்க அது மட்டும்தான் தெரியும், அந்த ஊசி போட்டதுனால தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப வலியே இல்லாம இருந்ததுன்றது மறந்து, ஏன்னா வலியே இல்லாம நீங்க குழந்தை பிறந்திருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதனாலயோ அப்படின்ற மாதிரி இருக்கும், அது வந்து தவறு, சரிங்களா? அது மாதிரி நீங்க கொஞ்சம் சத்தான உணவுகளை வந்து முதுகுல மத்த இடத்துல வலி இருக்குன்றது வந்து தசைகள்ல ஏற்படுற வலி தான். நீங்க படுக்கிறப்ப நீங்க எதுவும் வேலை பாக்குறீங்களா மேடம்? சரி, நீங்க வேலை பாக்குறப்ப தண்ணி குடம் தூக்குறப்ப இது பண்றப்ப எல்லாம் அந்த ரொம்ப குனிஞ்சு எடுக்காம உட்கார்ந்து எடுக்கிறது, சில சின்ன சின்ன ஒரு இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த தசை வலி இதெல்லாம் தசையில ஏற்படுற வலி தான், மெக்கானிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வலியை வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லது.
2: நன்றி.
1: தேங்க்யூ ஜெயபம். ஓகே மேம், தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களை இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 3:23:49. சோ இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மயக்கவியல் மற்றும் வலி நிவாரணத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள் தான் பலவிதமான வலிகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி நம்மளுடைய கேள்விகளுக்கு ரொம்ப நிறைய விளக்கம் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப அடுத்ததான் என்னோட ஒரு

0: சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா பெண்கள் வந்து என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க, அந்த வழிகள்ல இருந்து இன் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி அவங்களை தற்காத்துக்கலாம், அது பத்தின ஒரு சில தகவல்கள்.
1: இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கர்ப்பஸ்திரியாக இருக்கிறப்போ குழந்தை உண்டாயிருக்கப்போ வந்து என்னன்னா, உடம்புல வந்து அந்த தசைகள் தசைநார்கள்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி குழந்தையோட முழு உறுப்புகளையும் தாங்குற அளவுக்கு உடம்பு வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ யூட்ரன் அந்த கர்ப்பப்பையே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். குழந்தை உண்டாகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பெரிதாக உருவாகும். அதே மாதிரி உடம்புல இருக்க அந்த பெல்விக் கேர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அங்கே இருக்க தசைநார்கள்லாம் கொஞ்சம் இழகணும். அதுக்கு வந்து ரிலாக்ஸன் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து இலக்கமாக வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம கர்ப்பமாக இருக்கிறப்பயே சிறு சிறு உடற்பயிற்சிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.
0: அது எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேம்? அது ஒரு
1: எந்த மந்த்ல இருந்து இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பண்ணலாம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே பண்ணலாம், பயிற்சிகளை வந்து ஆரம்பத்துல இருந்து பண்ணலாம். கொஞ்சம் வயது இதாக அது முறையான ஆலோசனை பெற்று பண்ணணும். ரொம்ப கடினமான பயிற்சிகள்லாம் இல்ல, சாதாரண எளிதான பயிற்சிகள் தான். அதை பண்ணிட்டு இருந்தாலே ஓரளவுக்கு வந்து இந்த பின்னாடி ஏற்படுற வலியை வந்து
0: பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.
1: ஏன்னா நிறைய கர்ப்பஸ்திரிகளுக்கே வந்து அந்த பெல்விக் கேர்டல் பெயின் வாங்க ரொம்ப வலியால அந்த இடுப்பு எலும்பும் கால் எலும்பும் சேர்ற இடத்துல வந்து ரொம்ப அதிகமான வலி ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து நம்ம வலி மருத்துவம் அந்த இதுல வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த எளிமையான பயிற்சிகள்ல நம்ம சரி பண்ணிக்கலாம். உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம்.
0: சத்தான உணவு முறை
1: உணவு முறைகளும் ரொம்ப அவசியம்.
0: ஓகே மேம், ஓகே மேம். நிகழ்ச்சியில அடுத்தது அழைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் நீங்க பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தக்கிரிபால் நடராஜன் பேசுறேன்.
1: வணக்கம் நடராஜன் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து சிசேரியன் பண்ணிக்கிறேன் மணக்குள விநாயகர்ல.
1: சரிங்க சார்.
2: அந்த இப்போ வந்து நடக்கும்போது நரம்பு இடுப்பு வலி அதிகம் இருக்குது, இந்த கால் குதிகால்ல இருந்து நரம்பு அப்படி இழுக்குது.
1: என்ன சிகிச்சை பண்ணதான் சொன்னீங்க, அறுவை சிகிச்சை?
2: டூவிலர்ல இருந்து மல்லாக்கு வந்து மூணு நரம்பு பின்னிச்சு.
1: கீழே விழுந்து நரம்பு பின்னி அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க?
2: அவன் பண்ணிருக்கான்.
1: சரி.
2: அது வந்து இப்ப வந்து நடக்க சரியா நடக்க முடிஞ்சா குதிகால் நரம்பு அப்படியே இழுக்குது.
1: குதிகால்ல இருக்க நரம்பு உங்களுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு
2: முதுகுவலி அதிகமா இருக்கு.
1: முதுகுவலி அதிகமா இருக்கு. சோ உங்களோட அறுவை சிகிச்சை வந்து கால்ல எந்த கால்ல முழங்காலுக்கு மேல நடந்ததா இல்ல கீழே நடந்ததா?
2: கழுத்துல பண்ணி
1: கழுத்துல கீழே விழுந்து கழுத்துல ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. சரி. சோ இப்ப வந்து நல்லா நடக்க முடியுது இல்ல? பயிற்சி எல்லாம் பண்ணி நல்லா நடக்கிறீங்களா?
2: நல்லா நடக்கிறோம்.
1: ஆனா வலி இருக்கு,
2: அந்த குதிகால் நரம்பு எல்லாம் இழுக்குது.
1: சோ கொஞ்சம் உடற்பயிற்சிகள் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? உடற்பயிற்சிகள் எல்லாம் பண்றீங்க?
2: உடற்பயிற்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் இடுப்பு வலி அதிகமா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும்.
1: ஓ, அது வந்து
2: அதுக்கு மேல நடந்தாக்க மூச்சு வாங்குது, இடுப்பு வலி அதிகமாகுது.
1: இடுப்பு வலி. இப்ப சர்க்கரை நோய் அந்த மாதிரி எதுவும் தொந்தரவு எதுவும் இருக்குங்களா?
2: சர்க்கரை வலி இருக்கு.
1: சர்க்கரை நோய் இருக்கு, பிளஸ் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால கொஞ்சம் வலி வந்து இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்க மருத்துவரை பாத்தீங்கன்னா, நரம்பு மருத்துவரை பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சில பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. நரம்பு எதுவும் அழுத்தமா இருக்குதா, வேற எங்கனாலும் அழுத்தம் எதுவும் இருக்குதா, இல்ல அதுக்கு அங்க எதுவும் நம்ம பயிற்சி கொடுக்கலாமா, இல்ல வேற எதுவும் இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு ஹெல்ப்
2: பண்ணுவாங்க. இடுப்பு வலிக்கு மட்டும் வலி மாத்திரை கடையில வாங்கி சாப்பிடுவாரா?
1: வலி மாத்திரை வந்து கடையில வாங்கி கண்டிப்பா சாப்பிட வேண்டாம். அதனால மருத்துவரோட ஆலோசனை பெற்று நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்டமான வலி அந்த வலிக்கு நீங்க சாப்பிடுற அந்த வலி நிவாரணம் கடையில கொடுக்கற வலி நிவாரண மாத்திரைகள் வந்து அதிகமா நீங்க சாப்பிட சாப்பிட அது பிற உறுப்புகளை எல்லாம் பாதிக்கும். சோ நீங்க முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்க அதுக்குரிய மாத்திரைகளை சாப்பிடுறது கொஞ்சம் நல்லது.
2: நல்லது.
0: ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே மேம். சோ

0: இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரமா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு வேலை செய்யறாங்க இருக்காங்களா, அவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு ஒரே வேலையை ருட்டீனா செய்யறதா இருக்கட்டும், இப்போ வந்து சிஸ்டம்ல அதிகமா உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், நீங்களுமே கூட ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை செய்யறது, பிளஸ் வந்து டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதிகமா நடக்கிறது, இந்த மாதிரி ருட்டீனா பண்றது, இப்போ கட்டிட வேலை தொழிலாளிகள் அவங்க பண்ற வேலையா இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஒரே மாதிரி வேலையை செய்யறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் அதிகமா வந்துருச்சு, குழந்தைங்க அதிகமா உட்கார்ந்துகிட்டே செல்போன் ரீல்ஸ் பாக்குறது, அந்த மாதிரி தொடர்ச்சியா பயன்படுத்துறது, இந்த மாதிரி இதனால எல்லாம் நிறைய தொடர் பெயின் எல்லாம் வரும் இல்லைங்களா? சோ அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நமக்கு கொடுக்குது, அந்த வழிகள்ல இருந்து எப்படி நம்மள மீட்டுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம்.
1: கண்டிப்பா நீங்க கேட்ட நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி இந்த சமுதாயம் வளரும் சமூகத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது வந்து டச் பண்றது. ஆக்சுவலி நீண்ட நேரம் கணினியை பார்த்து வேலை செய்யறது அப்படின்றப்ப வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யறது வந்து எந்த வேலையா இருந்தாலும் கணினி மட்டும் இல்ல, அது வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு தடவை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் எந்திரிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து உட்காந்துக்கணும். உட்கார்ற அந்த சேர், நீங்க உட்கார்ற சேரு, உங்களோட பாஸ்டர், அதாவது உட்காரும் நிலை எல்லாமே வந்து ஆக்சுவலி எர்கானமிக் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வேலைக்கும் ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பக்கத்துல இருக்கிற அந்த வேலை செய்யற பொருள், நம்மளுக்கு தேவையான பொருள்களை வந்து ஒரு பேடு பேப்பர் எழுதுறது இதெல்லாம் வந்து எர்கானமிக்ஸ் படி வச்சுக்கணும்பாங்க. கை இந்த அளவு ஹைட்ல இருக்கணும், நம்ம பாக்குற ஸ்கிரீன் அளவுல வந்து கண் அளவுல வந்து ஸ்கிரீன் இருக்கணும், கணினியோட திரை வந்து இருக்கணும். ஸோ கையை வந்து ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி, இந்த முழங்கை வந்து ரொம்ப நேரம் ஒரு சேர்ல ப்ரெஸ் பண்ணி இருந்தா அங்க இருக்க நரம்பு பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே வந்து அந்த எர்கானமிக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஒரு மணி நேரத்துக்கு உதவா நம்ம எந்திரிச்சு நம்ம நடைகளை வந்து ஒரு 5 நிமிஷம் வேற எதனாலும் பண்ணிட்டு அப்புறம் வந்து உட்காரணும். ஸோ சரியான பாஸ்டர், உட்கார்றப்ப எந்திரிச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து சரியான பண்ணிக்கிறது, கொஞ்சம் வேற எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணிட்டு பண்றது. அதுக்கப்புறம் அந்த கணினியோட அளவை வந்து நம்ம கண்ணோட அளவுக்கு நேராக வச்சுக்கிறது, ரொம்ப குனிஞ்சு பார்க்கக்கூடாது. குனிஞ்சு பார்க்கறதுனால என்ன விளைவு ஏற்படும்னா, நம்ம வந்து நார்மலாக இருக்கிறப்ப நம்ம கழுத்தில் வந்து அழுத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்து இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 30-40 டிகிரி தலையை ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி பெண்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களோட தலையில வெயிட் வந்து கிட்டத்தட்ட 25-30 கிலோ இருக்கிற மாதிரி வெயிட் இருக்கும். அந்த வலியை வந்து அந்த தசைகள் சின்ன சின்ன தசைகளும் அந்த லிகமெண்ட்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் தாங்காது. ஸோ அதெல்லாம் வலு விழுந்துடும். ஸோ வலுவிழந்து போறப்பதான் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகமா ஏற்படும். இப்ப இதுக்கு பேரே வந்து டெக் நெக் சிண்ட்ரோம். சோ அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த எளிய இதை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்னன்னா உடற்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் வந்து ரொம்ப அவசியம், சத்தான உணவு முறையும் ரொம்ப அவசியம்.
0: ஓகே மேம், இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஒன்றும் அதை டச் பண்ணல. இப்போ என்னன்னா, குழந்தைகள் வந்து அதிகமாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த வயசுலேயே அவங்களுடைய நர்வ்ஸாக இருக்கட்டும் இல்லை போன்ஸாக இருக்கட்டும் அதுலலாம் வந்து பெயின்ஸ் இப்போ இல்லைன்னா கூட அது பின்னாடி காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படும். இப்போ வந்து அவங்களை போய் இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபோன் கொடுத்தாதான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் போயிட்டு அவங்களை விளையாட விடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க ஃபுல்லாகவே இதுக்குள்ளதே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள இதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்கள இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பெயின்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் ஆஸ் அ பேரண்டா அப்படின்றது?
1: இளமையாக இருக்க தம்பதியினரோட ரொம்ப
0: அவங்க ஆக்சுவலாக இப்போ எதிர்ப்பு பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அவங்க.
1: ஏன்னா குழந்தைகள் நிறைய இடங்களில் வந்து தம்பதிகள் வந்து தனியாக தான் இருக்காங்க. ஸோ குழந்தைகளை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்றப்ப எளிமையான இது வந்து ஃபோனை கொடுக்கறது இல்லாட்டி ஐபேடை கொடுத்துறது. அது குழந்தைங்க வந்து அந்த மாதிரி பார்க்கறது வந்து கண்டிப்பாக நேரம் வந்து அதிகமாக பார்க்கக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேற விளையாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு ஜீரோவாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு மேலே கிடையாது. அந்த மாதிரி பண்ணாலும் எந்த இடத்துல எந்த அளவில் வைக்கணும், இந்த கண் உங்களோட தலை வந்து ரொம்ப குனியக்கூடாது, நேராக இருக்கணும், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே அப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு.
0: ஸோ சின்ன அதுதான் அதனாலதான் இன்னும் பயம் அதிகமா ஏற்படுது இல்லைங்களா?
1: அதனால பலவீனம், அந்த தசைகளுக்கெல்லாம் பலவீனமாகும். ஸோ அது வந்து ஆக்சுவலி நிறைய தசை

0: பலவீனம் ஏற்பட ஏற்பட அவங்களுக்கு வேறு விதமான தொந்தரவுகள், கழுத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள், முந்துகில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் அதிகமாக ஏற்படும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வேறு விளையாட்டு முறைகளை சொல்லியோ வேறு கதைகளை சொல்லியோ அவங்கள வந்து அந்த ஸ்க்ரீனை தொட்டுறதை வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும். கண்ணுக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம
1: பாடிக்கே வந்து ஃபுல்லாகவே அது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே மேம், இப்போ வலி நிவாரண மாத்திரைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது தொடர்ந்து நம்ம உணவு ஓகே வலிக்குது நான் அப்படின்னு போயிட்டு வலி நிவாரண மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அதுவே தொடர்ச்சியாகும் போது என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
0: உங்களுக்கு வந்து வலி நிவாரண மாத்திரைகள் வந்து நிறைய நிறைய விதமா இருக்கு சரிங்களா. ஒரு சாதாரண தலைவலிக்கு நம்ம வந்து பாராசிட்டமால் எடுக்கலாம், இல்லாட்டி என்ன செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடாது. தொடர்ந்து எடுக்கிறப்ப என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னால், அந்த என்எஸ்ஏடி அதுலெல்லாம் வந்து நம்மளோட அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் வந்து ஈசோஃபேகஸில் அதாவது உணவு குழாயில் வந்து ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா. அதுக்கு அதே மாதிரி சிறுநீரகத்தை பாதிக்கும் சரிங்களா, அதே மாதிரி இருதயத்தையும் பாதிக்கும். ஸோ வலி நிவாரணிகள் வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீண்ட காலத்துக்கு எடுக்கிறது வந்து தவறு.
1: இன்னொரு பெண்கள் அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் மேம், இப்போ இந்த மாதவிடாய் காலத்துல வந்து ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, அது வந்து எப்போ இயல்பா இருக்குதா எவ்வளோ, அந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் கண்டிப்பா தெரியணும் அப்படின்றதுனால இந்த கேள்விய நான் முன்னெடுக்கிறேன். மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வலி எப்போ வந்து பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கான அதிகமாச்சுன்னா அதுக்கான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவரை நம்ம கண்டிப்பா அணுகணும் அப்படின்ற பத்தின தகவல்கள் சொல்லுங்க.
0: கண்டிப்பா இப்போ குழந்தைகள் வந்து முன்னாடி எல்லாம் ஒரு 14-15 வயசுன்றது வந்து இப்போ வந்து ஒரு 11-12 வயசுலயே வந்து அவங்க முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைகள் வந்து விளையாட்டுத்தனம் மாறாம தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எப்படி என்ன எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும்ன்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்போ நம்ம பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு இது அது பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நிறைய நல்ல தண்ணி குடிக்கிறது, சத்தான உணவுகளை சாப்பிட்றது, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அயன் டிஃபிஷியன்ஸ் வந்து ரத்தப்போக்கு ஏற்பட ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற உணவு முறை வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதே வந்து ஹீமோகுளோபின் அளவை சரியான அளவில் வச்சுக்கிட்டா அது ஒரு வலி குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து என்னென்னா, மிதமான வலி வந்து ஒரு நாள் இருக்கிறது வந்து ஏற்றுக்கலாம். பட் அதே வலி அதிகமாக வந்து ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படுறப்ப எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மருத்துவரை தான் அணுகி, நம்ம கைனகாலஜிஸ்ட் மருத்துவரை அணுகி அவங்கள வந்து செக் பண்ணி நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். அந்த சமயத்தில் தான் அதிகமான வலி அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படுறப்ப அவங்கள அணுகி.
1: இப்போ அந்த மாதிரியான டைமில் அதிகமான பெயின் இருக்குது அப்படின்றதுனா அப்போ வந்து பெயின் கில்லர்ஸ் போடுறது சரியா மேம்? அது
0: பெயின் கில்லர்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு தடவை ஒரு நாள் போட்டுக்கலாம். தொடர்ந்து அதிகமா இருக்கு, திருப்பி திருப்பி அதே மெடிக்கேஷன் போட்டானா வருது அப்படின்றப்ப மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பா
1: வேணும். ஓகே மேம், சோ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து இந்த வயிறு வலி, தலைவலி, கழுத்து வலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வலிகள்லாம் என்னென்ன விஷயத்துக்காக பொதுவா ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்க மேம்.
0: ஆக்சுவலி இப்ப பொதுவான காரணங்கள்னா, இப்ப நம்ம சென்னை போற பஸ்ல சென்னை தான் போக முடியும், மதுரைக்கு போற பஸ்ல மதுரை தான் போற முடியும். சோ ஒரு வலிக்கும் ஒரு காரணங்கள் சரிங்களா. அப்ப தலைவலி அப்படின்னு சொன்னா உயர்ந்த ரத்த அழுத்தம், அப்புறம் அங்கே செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயின் இருப்பாங்க அதுல ஏற்படுற அழுத்தம், அப்புறம் மைக்ரேன், அது சோ அந்த மாதிரியான வலிகள் வந்து தலைவலிக்கு காரணம். கழுத்து வலி, முதுகு வலிக்கு வந்து மெக்கானிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு 20-30 வயசுல இருந்தே அந்த அந்த முதுகெலும்புல இருக்கிற ஜவ்வு வந்து டீஜென்ரேட் ஆகும், நான் முன்னாடியே சொன்னேன். சோ அந்த டீஜென்ரேட் ஆகுறப்ப என்ன ஆகுனா, அதுல இருந்து வர்ற ஜவ்வு வந்து வெளியில வந்து தண்டுவடத்தை அழுத்தம் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம பொசிஷன் சரியா உட்காரணும், உட்கார்றப்ப நடக்கிறப்ப எல்லாம் பொசிஷன் சரியா இருக்கணும், படுக்கிறப்பையும் சரியான பொசிஷன்ல தூங்கணும். தலை கீழே தொங்கிட்டு தூங்குறது, இல்லை அதிகமான உயரமா வச்சுட்டு தலையணை வச்சுட்டு தூங்குறது, அந்த மாதிரி இருக்கிறத குறைக்கணும். அப்புறம் வந்து வயிற்று வலியெல்லாம் வந்து நம்ம உள்ள உடல் உறுப்புகள் நிறைய இருக்கு, கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல், இன்டெஸ்டைன்ஸ், அது எல்லாமே இருக்கிறப்ப ஒன்னனுக்கு ஒரே விதமான வலி வரும், கர்ப்பப்பையிலாண்டு வலி வரும். ஸோ வலியை மட்டும் இல்லாம அது கூட வர்ற மற்ற அறிகுறிகள் என்னன்னு பார்க்கணும். உதாரணமா இப்ப நீர் பொறப்ப எரிச்சல் இருந்ததுன்னா, வலி இருந்ததுன்னா அது வந்து சிறுநீரகத்துலன்னு வர்ற காரணமா இருக்கணும். அது மாதிரி கர்ப்பப்பை வலி அது வேற மாதிரி இருக்கும், மாதவிடாய் சமயத்துல வரலாம். ஸோ அதுக்குரிய வலி வேற மாதிரி. ஸோ அது மாதிரி பித்தப்பையில ஏற்படுற வலி வந்து மேல் வயிறுல இருக்கும், காலிக்கு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வலிக்கும் வேற அறிகுறிகள் இருக்கும்.

0: அதை வந்து தீர பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு வைத்தியம் பார்த்துக்கணும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் பத்தி தான் நமக்கு வந்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மயக்கவியல் மற்றும் வலி நிவாரணத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் சுப்பலட்சுமி சுந்தரம் அவர்கள்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, கேட்கலாம் யாருன்னு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், காது வலியை பத்தி கேட்கலாமா மேம்? காது வலி பத்தி.
1: ஓகே மேம், சோ உங்களோட டவுட் வந்து மேம் கிட்ட கேளுங்க.
2: ஒன்னும் இல்ல மேம், காது வந்து இந்த கம்மல் போடுறேன்ல அந்த ஓரத்துல கொஞ்சம் வலிக்குதான் மேம். ஒரு 38 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அது வலிக்குதான். காதுல இருந்து சீலு வருதுன்றாங்க, சாப்பிட முடியல அவங்களால, அப்படியே ஒரு மாதிரி வலிக்குதுன்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் மேம்?
3: காதுல இருந்து சீல் வருது, அந்த பகுதியில தான் காது வலிக்குது. எவ்வளவு நாளா இருக்குமா?
2: அது வந்து பஸ் ஊறிட்டு இருந்தது மேம், ஊறிட்டு இருக்கோம்.

0: காதுல இருக்க அந்த காதுல ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து பாதிப்பு ஏற்படலாம், அலர்ச்சி மாதிரி ஏற்படலாம். சோ ஏற்படுறப்ப வீக்கம் ஏற்பட்டு சீல் வரலாம். இதே வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஒரு நாள்பட்ட அலர்ச்சி ஆயிடும். சோ அந்த சமயத்துல நீங்க இருக்கிறப்ப காது மூக்கு தொண்டை டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் மாதிரி மருந்து கொடுத்துட்டு ரொம்ப அதுலயும் தீரல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை வந்து தீர்வா இருக்கும். காதுல ரொம்ப நாள் இருந்து சீல் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காதுமுக்கு தொண்டை டாக்டர் பார்த்தாங்கன்னா அதுக்குரிய அந்த ஏர் ட்ரம் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? அது சின்னதா ஓட்டையா இருந்தது அதுல இருந்து வரும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை ஒரு இதா இருக்கும்.
1: என்னோட கேள்வி அதுதான். இப்போ இந்த பல் வலி, காது வலி, இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல, குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து வலி ஏற்படும்ல மேம், அது இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிபிக் இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்க.
0: ஆக்சுவலி பல் வலி வந்து எப்படின்னா பல் சொத்தையினால வேர் பாதிக்கப்படுறதுனால வலி வந்து பல் வலி வந்து ஏற்படலாம். அப்புறம் வந்து என்னென்னா இந்த நம்ம காது பக்கத்தில் அந்த இந்த நாடி இந்த எலும்பும் காதும் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறப்ப டெம்பரோமேண்டபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எலும்புல அலர்ச்சி ஏற்படுறப்பையும் வலி வந்து வரலாம். ஸோ வலி ஏற்படுறப்ப எனக்கு தெரிஞ்சப்போ ஆக்சுவலி ஒரு 60 வயது மதிக்க தகுந்த நம்பர் வந்து பல் வலின்னு சொல்லிட்டு முதல் போய் பல் சொத்தையாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பல் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வலி குறையல. ஸோ மேலே ஒரு பல் சொத்தையாக இருக்கும், அதையும் எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 பல் இந்த மாதிரி ஒரு ஓவர் ஒரு 4-5 மந்த்ஸில் எடுத்துட்டாங்க. பட் வலி தீரலை. அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து பார்த்தாங்கன்னா அது ஆக்சுவலி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு, நம்ம தலையிலேருந்து நம்ம உடம்புல ஒரு 12 நரம்புகள் மூளையிலேருந்து வரும், அதில் வந்து 5வது நரம்பு வந்து பாதிப்பு அவங்களுக்கு. அது வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து வலி வந்து தெரியல. அது வந்து கிட்டத்தட்ட சூசைடல் டிசீஸ் அப்படின்வாங்க, அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். நம்ம ஒரு காற்று பட்டாலே வந்து கணத்தில் வந்து பயங்கரமான வலி வரும். ஒரு 2 நிமிஷம் 2 நொடி 3 நொடி தான் இருக்கும், பட் வலி வந்து தாள முடியாத வலியாக இருக்கும். சூசைடல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குரிய வந்து மருத்துவம் என்னென்னா நம்ம வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ஒரு ஊசி மூலமாக அந்த சிஎம் மிஷினில் பார்த்துட்டு அந்த நரம்பு இருக்கிறத பார்த்துட்டு அதை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணாங்கன்னா அந்த வலி குறையும். அதுலேயும் குறையலேன்னா அறுவை சிகிச்சை வந்து ஒரு ஏற்ற தீர்வாக இருக்கும்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க கட் ஆகிட்டாங்க. ஓகே மேம், இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், இந்த மூட்டு வலி வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை இளம் வயதினருக்கும் வருமா, அப்படி வந்ததுன்னா எதனால் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.
0: மூட்டு வலி வந்து எல்லா வயதினருக்கும் வரலாம், பட் ஆனால் வேறு விதமான காரணங்களால் ஏற்படலாம். வயதானவங்களுக்கு வந்து எப்படி ஏற்படும்னா ரெண்டு மேலில் இருக்க தொடையில் இருக்க எலும்புக்கும் காலில் இருக்க எலும்புக்கும் இடையில ஜவ்வு இருக்கும், அது வந்து நாளாக தேய்மானமாகும், டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேய ரெண்டு எலும்பும் என்னாகும்னா இடையில ஜவ்வு இல்லாமல் உரசும், லூப்ரிகன்ஸ் இல்லாமல் உரசுறப்ப அந்த என்னாகும்னா தேய்மானம் ஏற்படுறதுனால வலி அதிகமாக இருக்கும், அதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வயதானவங்களுக்கு ஏற்படுறது. மிடில் ஏஜ் கொஞ்சம் நடுவேதனராக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரோபதிஸ் அப்படின்வாங்க, ருமட்டாய்டு, சொரியாட்டிக் ஆர்த்ரோபதி, கவுட், அந்த மாதிரி இருக்க பாதிப்புகள்னால அதுவும் மூட்டை வந்து பாதிக்கலாம். குழந்தைக கொஞ்சம் காலேஜ் போகிற மாதிரி இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து வலின்னா விளையாடுறப்ப ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறப்ப ஏற்படுற வலி தசையினார்கள், அவங்களுக்கு டெவலப்மெண்டல் சமயத்துலையும் டெவலப்மெண்ட் ஆகிறப்ப எலும்பு ஆக்சுவலி நிறைய நம்ம பறக்கிறப்ப வந்து எலும்பு சில தனித்தனியாக தான் இருக்கும், அது ஒன்றொன்றும் வளர வளர அதை வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெவலப்மெண்டல் அனாமலிஸ் அப்படின்வாங்க, அந்ததுனாலையும் வலி வந்து ஏற்படலாம். ஸோ அதுக்கெல்லாம் எளிமையான பயிற்சி போகும். இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தோபதிஸ் அந்த மாதிரி இருக்க நடுவேதனருக்கு இருக்கிறது வந்து முறையான ருமட்டாலஜிஸ்டை பார்த்து நம்ம அதுக்கு தீர்வு எடுத்துக்கலாம். வயதானவங்களுக்கும் அந்த மாதிரி

0: மூட்டு வலி இருக்கிறப்ப, தேய்மானம் இருக்கிறப்ப நம்ம அந்த நரம்புகளை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன் சொல்லிட்டு மூட்டுக்கு சப்ளை பண்ற அந்த நரம்புகளை மட்டும் நம்ம வலி இது பண்ணலாம். அதுலயும் தாண்டி வலி என்னன்னா அறுவை சிகிச்சை வந்து தீர்வா இருக்கும்.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம், விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியில பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்பலட்சுமி சுந்தரம் அவங்கள்கிட்ட நம்ம கேள்விகளை கேட்டு அவங்கள்ட்ட நிறைய பதில்களை நம்ம பெற்றுட்டு இருக்கோம். மேம், அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இந்த வலி இருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா வீட்டுல எந்த மாதிரியான பாதுகாப்பான, அதாவது வீட்டிலே அந்த வலியை குறைக்கிறதுக்கு பாதுகாப்பான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், அதை பத்தின ஒரு சில தகவல்கள்.
0: வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றத விட வருமுன் காப்பறது, முன்னோர்கள் சொன்ன மாதிரி வருமுன் காப்பறது ரொம்ப நல்லது. என்னன்னா நம்ம ஒரு எல்லா வயதுலயும் வந்து சரியான எடைய வச்சுக்கிறது, சரி விகித உணவு, நீர் வந்து சரியான அளவுல வருகிறது, அப்புறம் வந்து உடற்பயிற்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பா அவசியம். அது போக அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டயபெட்டிஸோ இல்ல தைராய்டு தொந்தரவோ வந்தோ அதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும், அதை வந்து அதீதமாக போக விட்டுறக்கூடாது. அப்புறம் சீரான உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உங்களோட வலி எதுவும் ஏற்படுறதை வந்து தடுக்கும். சப்போஸ் ஏதாவது ஒன்று வலி ஏற்பட்டதுன்னா, திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, வலி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் உடனடியாக பண்ணுறது வந்து ஐஸ் ஒத்தனம், எதுவும் வீக்கில்லாமல் இருக்கிறக்கு ஐஸ் ஒத்துறோம், இல்லாட்டி ஐஸ் வச்சு ஒத்தனம் கொடுக்கறது உடனடியாக கொஞ்சம் வலியை குறைக்கும். அதுலேயும் கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்ததுன்னா நம்ம மருத்துவரை தான் ஆலோசனை பண்ணணும்.
1: ஓகே மேம், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு சில வலிகள் வந்ததுன்னா அதை நம்ம சாதாரணமாகவே கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது, உடனடியாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
0: அதுதான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பகுதிங்க, அது எல்லாருக்கும் அதுதான் தெரியணும். ஏன்னா சில சமயம் வந்து எல்லாரும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருந்துருவாங்க. ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க இதில் என்னன்னா, அதிகமாக நெஞ்சுவலி, வேர்வையோட வாந்தியோட வர்றது வந்து அது ஒண்ணு. அப்புறம் அதிகமான தலைவலி, தாங்கவே முடியாத தலைவலி, தலைவலி வர்றப்போ ஜுரம் இருக்குது, கழுத்துல இருக்கம் இருக்குது, அந்த மாதிரி. அப்புறம் முதுகுவலி ஏற்பட்டு இருக்கப்ப சிறுநீர் மலம் கழிக்கிறது வந்து கண்ட்ரோல் இல்லாம போறது, கால்கள்ல வந்து பலவீனமாய் நடக்க முடியாம போறது, இதெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா உடனடியாக நம்ம மருத்துவ ஆலோசனை வந்து ரொம்ப அவசியம், உடனடியாக நம்ம போய் பார்த்துக்கணும்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் மேம். நிறைய விஷயங்கள், எங்களுக்கு வலி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம உடலில் இருக்கிற வழியெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இது பண்ணி, இந்த மனசு வழியும் மனசு வழின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மனசு வழியை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, அது பத்தின ஒரு சில
0: மற்ற வழிக்கு எங்கிட்ட வாங்க, மனசு வழிக்கு உங்ககிட்ட தான் வரும், நீங்க போடுற பாட்டுகள் தான் தீர்வு.
1: ஓகே மேம்,
0: ஸோ மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது, இலகுவான எல்லா வேலைகளையும் பிளான் பண்ணி ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சுக்கிறது, அதுதான் ரொம்ப
1: பிடிச்ச விஷயங்களா செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா மனசு பத்திரமா பாத்துக்கோங்க.
0: மனசு பத்திரமா பாத்துக்கிறது.
1: ஓகே மேம், சோ நிறைவா ஒரு அபார்ட் ஃப்ரம் த, நீங்க வந்து ஒரு அஸ் அ டாக்டரா நீங்க வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில அறிவுரைகள் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
0: மக்களுக்கு அறிவுரை அப்படின்னு சொன்னா, எல்லா வயதினருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து இந்த வலி அப்படின்றது வரும். ஏன்னா இந்தியாவில் இப்போ வந்து ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து இந்த க்ரானிக் பெயின், அந்த நாள்பட்ட வலினால் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து தவிர்க்க முடியாது, ஏன்னா எல்லா வேலைகளையும் நம்ம செய்யணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும். நம்ம எப்படி குழந்தைகள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிறோமோ, நம்ம உடம்பு வயது ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளையும் உடல் இடையையும் பிளஸ் உடற்பயிற்சியையும் நம்ம ரெகுலராக பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அது போக வலி வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், வலியை மட்டும் தீக்காமல் அதுக்குரிய காரணங்களையும் ஆராய்ந்து அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம உலகத்துலேயே வந்து ஒரு அசோசியேஷன் ஆஃப் பெயின் மெடிசன் அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த க்ரானிக் பெயின் அப்படின்றது வந்து முதல்ல சிம்டமாக தான், பெயின்ன்றது வந்து ஒரு அறிகுறியாக தான் இருந்தது, அதை வந்து இப்போ அதை வந்து டிசீஸாகவே ஆக்கிட்டாங்க. க்ரானிக் பெயின்றது டிசீஸாகவே ரெஹ கிளாஸிஃபை. ஸோ அது வந்ததுன்னா அதுக்கு முறையான பரிசோதனையும் முறையான ஆலோசனையும் வந்து கண்டிப்பாக தேவை. உங்களோட உணவு முறையும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக அதில் வந்து முக்கியமான பகுதி.

0: இருக்கும்.
1: ஓகே மேம், ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் மாதிரி நிறைய விஷயத்தை எங்களுக்கு வந்து கன்வே பண்ணிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மயக்கவியல் துறை மற்றும் வலி நிவாரணத்துறை அப்படின்றதே ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏதாவது ஒரு பெயின்னா டக்குன்னு எங்களுக்கு மயக்கத்தை வரதாவது கொடுத்து எங்கள் வலியை வந்து போக்கிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கும்போது, நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த கவிதைகள் இந்த பாடல்கள் நீங்கள் அப்படி சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த கவிதைகள் நீங்க எழுதிருக்கீங்க அந்த புத்தகத்தெல்லாம் பத்தி என்கிட்ட சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷம். அதான் ஒரு டீச்சரா நீங்க டக்குன்னு மனசு நீங்க பாக்கணும் அப்படின்னாலே உங்க பாடல்களை கேளுங்க, இனிமையா உங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அழகா உங்களோட எங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்குமோ இந்த டாபிக்கை பத்தி பேசும்போது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஈஸியா எங்களுக்காக இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
2: ரொம்ப நன்றிங்க, நீங்களும் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இது பண்ணீங்க.
1: தேங்க்யூ மேம்,
2: மக்களுக்கும் ரொம்ப நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்றைக்கு பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வரும் பாடலோட இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 நேர்கள் அனைவருக்கும் சுப்பிரணம் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. இன்னொரு ஆர்ஜே வந்து டாக்டரை விட போயிருக்காங்க, அப்புறம் அவங்களும் வந்து சூப்பரா வந்து கலந்துக்குவாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சியில ஒலிதான் ஹீரோ, உங்க மனசுதான் திரை. இப்போ காட்சி இல்ல, ஆனா காட்சி சொல்ற குரல்கள் தயாரா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு நிறைய நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு டைலாக் பிளே பண்ண போற, அதை நீங்க வந்து அழகா உள்வாங்கிட்டு நீங்க வந்து எனக்கு கால் பண்ணி அதை அழகா நடிச்சு காட்ட போறீங்க. சூப்பரா வந்து நம்ம இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண போறோம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து சும்மா ஃபயர் விட போறீங்க அப்படின்னு வந்து நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்காக அந்த டயலாக் வந்து பிளே பண்றேன், கேட்கலாம்.
2: இது எத்தனை?
3: ரெண்டு.
2: இது
3: ஒண்ணு.
2: ரெண்டையும் சேர்த்தா
3: மூணு.
2: இல்ல நாலு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை?
3: நாலு.
2: இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற.
1: ஓகே, டயலாக் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரெண்டு ஒன்னு மூணு இல்ல நாலு, அது வந்து புருஷன் கணக்கு அப்படின்னு வந்து டயலாக் பிளே பண்ணியாச்சு. இது யார் யாரெல்லாம் வந்து ரெடியா நீங்க வந்து நான் இப்பவே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். நான் வந்து நம்பரை சொல்றேன், உடனடியாக எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி நீங்க பர்ஃபார்ம் பண்ண தயாராயிருங்க. 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த டயலாக பிளே பண்றேன். சோ சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பாடலுக்கு அப்புறமா நீங்க வந்து என்கிட்ட பேசி காட்டலாம்.
2: ரெண்டையும் சேர்த்தா
3: மூணு.
2: இல்ல நாலு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை?
3: நாலு.
2: இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் 4:09. எஃப்எம் ரெயின்போவின் கர்ட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இன்னொரு ஆர்ஜே எங்க அப்படின்னு நீங்களா ஆர்வமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரியுது. இன்னொரு ஆர்ஜே வெல்கம் ஆர்ஜே அன்பரசி.
1: Okay, thank you so much.
0: Thank you so much. அவங்க வந்து கொஞ்சம் டாக்டர் எல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கூட
1: பண்ணிட்டாங்க. சொல்லிட்டீங்க பாத்தீங்களா,
0: டாக்டரை குடுகுடுன்னு ஓடி போய்
1: பண்ணிட்டாங்க.
0: ஓகே, நம்மளுக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு டயலாக் வந்து பிளே பண்ணிட்டேன்.
1: ஓகே,
0: அத வந்து நான் அதாவது சொல்லி காட்டுவேன், நடிச்சு காட்டுவேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் லைன்ல காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசி
1: கட்டாயமா அவர் நடிக்க வச்சிருக்கீங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம்,
2: திண்டிவனம் தாலுகா இளமங்கலம் முருகன், ஆர் முருகன்.
0: முருகன் சார்
2: சொல்லுங்க மேடம்.
0: டயலாக் கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன் மேடம்.
0: கேட்டிங்க, அப்ப நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கீங்க?
1: அதுக்கு தானே வந்திருக்கீங்க.

0: முருகன் சார் அதுக்குதானே வந்திருக்கீங்க இல்ல? ரொம்ப விழிப்புணர்வோடய இருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் சார். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாமா? கட் கேமரா
1: வச்சிருக்கேன்.
2: அவங்க பூனைக்கு பேரு உங்க பேரு தான்
1: வச்சிருக்காங்க.
2: என்ன செய்யறதுனே தெரியல சார்.
0: சொல்லுங்க சார்.
2: ஓகே ரெடியா? டயலாக்
1: பண்ணலாமா?
2: ரெடி ரெடி. கட் கேமரா
0: ரோலிங்.
1: இது எத்தனை? ரெண்டு. இது எத்தனை? ஒன்னு. ரெண்டு சேர்த்தா மூணு. இல்ல நாலு. இது புருஷன் கணக்கு. நாலு ரெண்டு ஒண்ணுன்னு சேர்த்தா
0: நாலு
1: சொல்லணும்.
2: அதாவது புருஷன் கணக்கு ரெண்டு ஒண்ணு மூணு கிடையாது, ரெண்டு ஒண்ணு நாலு அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க இப்படிதான் வீட்டுல சொல்லிட்டு இருக்கீங்களா? ரெண்டு ஒண்ணு நாலு இது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா?
1: இல்லைங்க மேடம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம். அவரு சரக்கு சாப்பிட்டு வாலியார் சார் கேப்பாரு.
2: அதாவது கணக்கே கேட்க மாட்டாரு அவரு. வச்சுக்கோங்க, ரெண்டா வச்சுக்கோங்க, மூணா
0: வச்சுக்கோங்க, சம்பாரிச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்றீங்க.
2: ஆமா, சூப்பர் சூப்பர்.
0: டயலாக மறக்காம சொல்லிக்கீங்க.
2: ஆமா,
3: அதாவது
2: நாங்க நேயர்களுக்காக அன்பரசியம் வந்து கேட்கவே இல்ல. அவங்களும் நீங்களும் கேட்டுட்டு
0: ரெடி ஆயிடும்.
2: ரெண்டு பேரும் ரெடி ஆயிடணும். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும்.
0: சந்திரசேகர் சார்
3: சொல்லுங்க.
0: இது ரெண்டு சேர்ந்தா மூணா இல்ல நாலு
3: இது புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு மூணு கிடையாது நாலு.
2: இது புருஷ கணக்கு, நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்.
0: அதுதான் மெயினான. ஆமா, இவங்க தான் எங்க அடி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு.
2: அப்படியா? ஏன் சந்திரசேகர் சார்?
0: அதுதான் பயங்கரமா இருக்கு.
2: என்ன சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க வீட்டுல அதானே?
3: என்ன
2: மேம், அப்படியெல்லாம் ஒண்ணும்
0: இல்ல மேம். நீங்க வேற மாதிரி எல்லாம் எப்பயும் பேசுவீங்கல்ல, அது இந்த டைலாகா இருக்கலாம் இல்ல வேற டைலாகா இருக்கலாம்.
2: உங்களுக்கு என்ன இன்னைக்கு லோவா இருக்கு?
3: ஒரு

0: தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. நானு 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நானு 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
1: பாட்டி மாதிரி சேர்க்கணும்னு நினைக்கிறேன்
2: இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாரங்க பேசுறீங்க? பழைய பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி
1: நிறைய அந்த மாதிரி இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு லதா மேம்? உங்களுக்கு
3: சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன
1: கவலை வருதுன்றாங்க, வெப்பம் அதிகமா இருக்கு. எப்படி உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு?
3: ஆமா, எங்களுக்கு பாக்குது மழை அப்பப்ப பெஞ்சு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. வெதர் நல்லாவே இருக்கு.
2: வெதர் நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். அதாவது வெயில் வெளியிலதான் இப்பதான் வெயில நான் கருகிட்டு வந்திருக்கேன். நீங்க வெதர் நல்லா இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க.
3: எங்க ஊர்ல நல்லா இருக்குதுங்களா?
2: உங்க ஊர்ல நல்லா இருக்கா? சரி சரி,
1: நல்லா இருக்கு.
3: இங்க ஒரு எஃப்எம் ஆரம்பிச்சிடலாம், வாங்க.
1: ஆரம்பிச்சிடலாம், ஆல்ரெடி சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப கேட்ட டயலாக் ஓகே கான்செப்ட் வந்துடலாம். கட் கேமரா ரோலிங் ஷோல நம்ம பிளே பண்ண அந்த கட்ட கேட்டீங்களா?
3: கேட்டேங்க.
1: இந்த டயலாக் நீங்க வந்து எப்பயாவது லைஃப்ல நடந்திருக்கா?
3: ரோலிங். இது எத்தனை? ரெண்டு. இது கடைசி வரைக்கும் பண்ணணும்.
2: சூப்பர் மேடம், சூப்பரா
1: பண்ணீங்க.
3: மகாலட்சுமி மாதிரி இருக்கிற
2: ரொம்ப அழகா பண்ணீங்க இமலதா மேடம். அவங்க வந்து சிரிச்சே நம்மள வந்து டைவர்ட் பண்ணிட்டு
1: போயிட்டாங்க. லதா மேம் கேட்டுக்கோங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி நாங்க வந்து விட மாட்டோம்.
2: ஓகே, இப்ப இன்னொரு டயலாக் வந்து நம்ம ப்ளே பண்ணிரோம்.
1: ப்ளே பண்ணலாமா? ஓகே, நவ ஐ அம் வெயிட்டிங். ப்ளே பண்ணுங்க. சோ அவங்க எல்லார கூடயும் நானும் கேட்கிறேன்.
4: அப்ப வந்தா தலைவர் வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிபீட். முடியல தலைவர், முடியல தலைவர். அப்ப வந்தான் தலைவர், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர்.
2: ஓகே, என்னாலே முடியல தலைவரே,
1: முடியல. இன்னைக்கும் வருவான் பாக்கலாம் இந்த டைலாக் யாருக்கு கரெக்டா இருக்குன்னு.
2: கட்டாயம் பண்ண போ.

0: கட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டயலாக் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஓ ஆமா, இல்ல என்ன புதுசாயிருச்சு டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, வந்துட்டாங்க. ஒரு டயலாக்
0: வந்துட்டாங்க, நம்ம யாருன்னு கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம். வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மா கலையரசு. நல்லா வணக்கம்.
0: ஓகே சார், டயலாக் கேட்டிங்களா நீங்க?
1: பார்த்தேன் சீரித்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா சார்?
2: தெரியலையே,
0: தெரியலையே.
2: ஒன்னு சேர்த்தா நாலு, இது கடைசி வரையும் பாலோ
0: பண்ணு போச்சு.
1: அப்படியே மிரட்டி வச்சிருக்கீங்க. இருங்க, மேம் கிட்ட கேக்கணும். என்ன மேம், உங்களை வந்து கலையரசு சார் மிரட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார். மேம் நீங்க நீங்க
0: சொல்லுங்க சார்.
2: இன்னொரு
1: நகைச்சுவை
2: கவுண்டமணி செஞ்சல் இந்த ஊர் வாங்கலானே தனவுல இருக்கிறானே, என் ஆசை நிறைவேறமாங்க. கோயம்புத்தூர் தலையா, இந்த ஊர்ல ஒரு காலி மனவை இன்னால வாங்க முடியல, உன்னால மட்டும் எப்படி அதை பேச முடியுது? சட்டி தலையா, எதுக்கும் ஒரு அளவு வேணும்ல. கற்பதை நினைச்சா உடம்பு புல்ல இருக்குதுடா, உடம்பு பூரா நேர்த்து போகுதுடா. தம்பி அண்ணே அப்படிதான் சொல்லாதீங்க அண்ணே. சரி போயிட்டு போடா.
0: அதாவது நீங்க அவரை வந்து சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன் சொல்லிட்டாரு.
1: ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஆமா, கவுண்டமணி சார் செந்தில் சாரோட காமெடியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு சார். சார் தேங்க்யூ,
0: நன்றி சார்.
1: நன்றி.
0: ஓகே, நம்ம வந்து இப்ப புது டயலாக் வேற வந்து போட்டிருக்கோம். ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது.
3: காயத்ரி மேடம் அவர்களுக்கும் அன்பரசி மேடம் அவர்களுக்கும் வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: கடலூர் தேவனாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: அன்வர் பாஷா சார்,
1: வாங்க பாஷா சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: லாஸ்ட் டைம் உங்களை ஒரு டயலாக் சொல்ல சொல்லி சொல்லி இருந்தோம் பாஷா சார், ஞாபகம் இருக்கா?
3: ரஜினிகாந்த்
0: பண்ணிட்டா போச்சு. ஓகே சார், நீங்க எப்படி இதே மாதிரி
1: கணக்கு சொல்லுங்க சார்.
3: 2021 அவங்க டெத் ஆயிட்டாங்க காலையில, நான் தனியா தான் இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம ரெண்டாவது
1: அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அத சொல்லுங்க, நாங்க விட மாட்டோம்.
0: அதாவது பிடிக்கணும் அப்படின்னு
1: எங்க வேணா புடிச்சிருவோம் நாங்களாம்.
3: மேடம், அதுக்கு முன்னாடியும்
1: பூந்தோட்டம் மாதிரி இருந்தாங்க.
3: இப்ப நான்
0: டயலாக் போட்டுமையாது, நீங்க சொல்லவே இல்ல.
3: கேக்கல மேடம்.
1: என்னுடைய
3: டயலாக் நான் சொல்றேன், சிம்லா டயலாக்.
0: ஓகே வாங்க.
3: கீதா கீதா நில் கீதா.

0: பாலு, எங்கிட்ட இனிமேல் விளையாடாதீங்க. உங்க விளையாட்டை தாங்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்ல. கீதா என்ன எனக்கு பிடிச்சிருக்கு. கீதா என்ன மனது என் பாடி மலர்ச்சியா. கீதா பாலு, இந்த கேள்வியை முன்னாடியே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்க காலடியில நான் வீழ்ந்து கடந்திருப்பேன். நீங்க விளையாடின விளையாட்டுல என் அத்தான் சேகரை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எண்ணங்கள் ஒன்றா இருந்தும் நாம பரிமாறிக்க தவறிட்டோம். உனக்கு எனக்கு நடக்கக்கூடாது நடந்துச்சு, உனக்கு நடக்க வேண்டியது நடக்க இருக்கு.
1: காப்பாத்த
0: ஓடுவாரு அந்த மலையில போவார். வரப்பதான் இந்த சீனே நடக்கும்.
2: ஸ்கிரீன் பிளே பண்ணி இருக்கீங்க எங்களை உட்கார்ந்துட்டு. ஓகே சார், பட் டயலாக் சூப்பரா சொன்னீங்க சார். தேங்க் யூ. ஓகே சார், கால் பண்ண நன்றி. நான்
0: பாலு தான்.
2: பாலு? ஓ அப்படியா? அப்ப யார் அவங்க?
0: பாலு தான்.
2: அப்படியா? ஓகே, அப்ப அவங்களையே கல்யாணம் பண்ணிட்டீங்களா?
1: இப்படிலாம் பப்ளிக்ல கேட்க கூடாது.
2: கேக்கலாமே. ஹலோ, வெக்கப் பண்றாரு பாத்தீங்களா?
1: அவர் கட் பண்ணிட்டாரு. அன்பே கட் பண்ணிட்டாரு.
2: தெரியலையே அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டாரு.
1: அவர் வெக்கத்துல விட்டாரா இல்ல
2: நினைவுக்கே போயிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காரு பாருங்க, அவங்களை கேக்கலாம்.
1: ஓகே, ஹலோ
2: வணக்கம். சுட்டா ரிப்பீட். ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
3: மூணுன்னு சொல்லக்கூடாது, நாலுன்னு சொல்லணும். ஏன்னா புருஷன் கணக்கு அப்படித்தான். தெரிஞ்சுக்க தெரியுதா?
1: தெரியலையே.
2: இன்னும் லாஸ்ட் டயலாக் இந்த கடைசி வரைக்கும்.
3: கடைசி வரைக்கும்
1: ஃபாலோ பண்ணணும்.
3: ஃபாலோ பண்ணணும்.
1: ஓகே, நாங்க ரெண்டாவது டயலாக் வந்து வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். இதே நீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லுங்க.
2: வந்தா சுட்டா செத்தா ரிபீட், அவ்வளவுதான். சொல்லுங்க.
3: வந்தா சுட்டா செத்தா
1: ரிப்பீட்
2: ரிப்பீட்
3: ரிபீட்
1: ஆளு சொல்லுங்க.
2: அவ்வளவுதான். அடே டங் ட்விஸ்டர், ரெண்டு மூணு தடவை கடகடகடன்னு போறோம். சொல்லுங்க.
3: வந்தா சுட்டா ரிப்பீட்
2: செத்தா செத்தா
3: செத்தா.
1: ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பாப்போம். ஒரு மாதிரி கோவத்துல சொல்லுங்க.
2: எஸ் ஜே சூர்யா சார் மாதிரி அப்படியே நடி
3: பாசுரன்
2: வேகமா சொல்ல முடியாது. நாளை நாலு வார்த்தையும் கேப் கொடுத்து கேப் கொடுத்து சொல்லிக்கிட்டு
3: இருக்கேன்னு
2: சொல்றேன்.
1: சொல்லுங்க.
3: என் தங்கச்சி நாய்க்கு
2: அடையாளம்.
1: அந்த மாநாடு டைலாக் பிளே பண்ணிட்டு அடுத்தது யார் வராங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
2: கேக்கலாம்.
4: அப்ப வந்தான் தலைவர். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல தலைவர. அப்ப வந்தான் தலைவர். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட்.

0: கே என் வரிசை இந்த டயலாக் வந்து பிளே பண்ணியாச்சு. நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமா யார்கிட்ட வந்து இந்த டயலாக்
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 4:36 எஃப்எம் ரெயின்போவின் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்
0: நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஏன் பாட்டு போட்டீங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு.
1: யார் பேசுறாங்கன்னு கேட்கலாமா?
0: கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். பணிவான புன்னகை அரசு காயத்ரி மேடத்துக்கு, அன்புக்கு அரசியான அன்பரசு மேடத்துக்கு மாலை வணக்கம். கடந்த நம்ம என்ன பேசுறோம், நல்லா இருக்கீங்களா
0: மேடம்? நல்லா
1: இருக்கீங்களா?
2: என்னாச்சு?
1: இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம்,
0: டிஃபரண்ட் இதாச்சு. அதாவது நம்ம கலாய்க்கணும் நம்ம எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. கலாய்ச்சிட்டா போச்சு.
1: கடைசி வரைக்கும் கணவரோட வார்த்தையை காப்பாத்துறீங்களா? அந்த டயலாக சொல்லுங்க
2: மேடம். அது வந்து எனக்கு செட்டாவது, என் நாத்தனார் ஒண்ணு இருக்காங்க, அவங்க கூட தான் எல்லாமே வரவு செலவு. நான் சும்மா ஒரு தங்கி பீஸ்.
1: ஆஹா, இப்படி குடும்பத்தோட ரகசியத்தை வெளியில போட்டு உடைக்கிறீங்களே, நியாயமா?
2: நீங்க
1: முடியல தலைவரே, முடியல.
0: சூப்பர் சூப்பர், வந்துட்டீங்க.
1: சூப்பர் மேம். ஓகே,
2: சோ நான் ஒரு இது சொல்றேன், நான் ஒரு இது சொல்லிட்டு போயிடுறேன். இது என்ன ஜிங்கிச்சா, கீழ கலர் ஜிங்கிச்சா, இதை பார்த்துட்டு ரெண்டு மாடு செத்து போச்சு, நாலு பேர் கண்ணு நொலை ஆயிருச்சு. அப்படியா?
1: அப்படியா?
2: உயரமா குள்ளமா இல்ல, நார்மல் சைஸ் நீட்டு முகம், நீட்டு முகமா இருந்தாலும்
0: பளிச்சுன்னு இருக்கும்
1: உருவத்தை கிரியேட் பண்ணிட்டு
0: இருக்கு.
2: உங்களோட கை விரல் எல்லாம் நல்லா நீட்டு நீட்டா இருக்கும் மேடம், உங்க கை விரல்கள் மட்டும் நீட்டு நீட்டா இருக்கும், அப்படியே வெண்டைக்காய் சைஸ்ல இருக்கும்.
0: ஒரு

0: நாங்க
1: வாய்ஸ் வச்சு நாங்க எப்படி இருக்கோம் நீங்க கற்பனை பண்றீங்களோ அதான் அப்படியா
0: புருஷன்
1: கணக்கு படி 2 1 4 கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும். இத நீங்க ஆண்மர்கிட்ட குடுத்துட்டீங்க மேடம், இது வந்து அவங்க இன்னும் தலைக்கு மேல இருப்பாங்களே, எங்களை நேடி ஒரு எடுத்து வந்து குடுக்க வேண்டியதானே மேடம். இல்ல இல்ல, அதுல இதுல ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க.

0: செக் பண்றதுக்காக நாங்க கொண்டு வந்தோம் இந்த டயலாக்.
1: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க? நல்லா இருக்கும் கலைவாணி மேடம். நல்லா இருக்கும் கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: வரும்போதே புன்னகையோட வந்திருக்கீங்க,
0: என்ன
2: காரணம்?
3: அவங்க
0: டயலாக் அப்படி அப்படி ஒரு டயலாக் அது.
2: ஓகே, என்ன டயலாக் சொல்ல போறீங்க?
3: புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு.
2: நினைக்கிறேன்
0: அப்படியே வந்து கோவை சல்லா மேடமாவே மாறிட்டீங்க.
2: இன்னொரு டயலாக் ரெடியா?
0: ரிபீட்.
3: வந்தான் தலைவரே, வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட்.
0: போ போ, வேற லெவல்.
2: யாரியாவே எங்களை கேக்க வச்சிட்டீங்க.
0: நான் அர்த்தம் சொன்னேன், முடியல தலைவரே முடியல.
2: யாரா கலைவாணி அப்படின்ற வரை ஆயிடுச்சு.
0: இருப்பாங்க.
2: ஓகே, நம்ம வந்து ஒரு சிறிய விளம்பர இடையிலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் யாரு வந்து லைன்ல
0: ரிபீட்
2: கேட்கலாம்,
0: மோட்ல போலாம்.
2: ஆமா,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 4:45:38. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க

0: நம்புறீங்களா நம்பலியா அன்பரசி?
1: இது எத்தனை?
0: ஒண்ணு.
1: ஓகே, சோ ரெண்டும் ஒண்ணும் எத்தனை?
0: மூணு.
1: நோ, நாலு. இது புருஷன் கணக்கு. ஓகே, இத கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். அப்படி போயிட்டு இருக்குது.
0: ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு காலர் வந்துட்டாங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வாழைப்படம் வலைக்கலாம் பேசுறேன். இரவு நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம் கலா மேடம். வாங்க ஜோதில ஐக்கியமாகுங்க, ரிப்பீட் ஆகுங்க, மோடுக்கு வாங்க.
0: ஒரு கடைசி ஒரு சிரிப்பு வருது. தெரியுது தெரியுது, கண் முன்னே தெரியுது.
2: இது ஒண்ணு நாலு கேடா வச்சீங்களா? ஆமா, நாலு. அது நீங்க சொன்னா நாங்க கேட்க விட மூணு தான்.
1: போடுங்க டைலாக். இது இல்லங்க, மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளில பேசிட்டீங்க.
0: பேசிட்டீங்க
2: கணக்கு. இப்ப சொல்லு, ரெண்டு ஒண்ணு எத்தனை? நாலு.
0: கோவை சார்ல வந்து உள்ள போயிட்டாங்க. கோவை சார்ல வெளில
1: வந்தாங்க.
0: போங்க. ஒரு சில பேருக்கு ஃப்ரீ ஃப்ளோவா வரும்.
1: ஆமா, உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு.
0: உங்களுக்கு அந்த நாக்கு வந்து பெறாம வந்திருக்கு.
1: பெறாம கரெக்டா நீங்க சொல்றீங்க.
2: அடுத்த
0: அழகா வந்து நிமிடம் ஆயிடுச்சு.
1: இல்ல இல்ல, இந்த டயலாக் சொல்றது இன்னும் நேரம் வரல.
0: இல்ல இன்னும் விடுறதா இல்ல. அதாவது எனக்கு வந்து சரியான நேரம் அமையவில்லை. இப்ப வந்து நம்ம நிறைவு தருணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க
1: இப்போ ட்ரெய்லர் போடுற மாதிரி இல்ல.
0: ஆமா, நீங்க ஏதாவது உங்களுக்கு இந்த ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு?
1: ரெண்டாவது
0: ஒரு குடும்பம் வந்து எப்படி வந்து வழி நடத்தணும், எப்படி வந்து ஃபைனான்சியலா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய
1: ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்.
0: வந்துட்டாங்க.
1: இதெல்லாம் அவங்களை வர வைக்கிறதுக்காக தானே. ஹாய், வணக்கம்.

0: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். வர்றீங்களே, யாரு, எங்க இருந்து?
0: நெய்வேலியில இருந்து ஜீவா பேசுறேன்.
1: ஜீவா,
2: ஜீவா மேடம்
1: வணக்கம்.
0: வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: எப்படி இந்த நேரத்துல எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு 4:30 ல இருந்து வெறும் லதா மேம், ஜெயா மேம், ஜீவா மேம், கலைவாணி மேம், கலா மேம்
3: போறாமே
1: வந்து பரபரப்பா இயங்கிட்டு இருப்பாங்களோன்னு
3: நினைச்சேன். பசங்க எல்லாமே 5 மணிக்கு மேல வருவாங்க,
1: நம்ம அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோம். ஜீவா மேம் எப்ப வந்தாலும் என்ன பேச விட மாட்டாங்க.
3: இவளுங்களே பேசிக்கிறாளுங்க.
1: சொல்லுங்க ஜீவா மேம், என்ன நம்ம டைலாக் கேட்டீங்களா? ரெண்டு சப்பாத்தி போட்டுட்டு இது நாலு சப்பாத்தி இவ்வளவுதான் அப்படின்னு சாப்பிட சொல்றீங்க, சரியா? புருஷன் கணக்கு
3: குடும்பத்துல கும்மி அடிச்சிட கூடாது.
1: இல்ல, ஷோ முடிய போதுல, இப்ப நம்ம சொல்லிட்டு போயிடலாம். யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்மள, அதனாலதான். ஜீவா மேம்,
0: முடியல
1: தலைவரே, என்னால முடியல.
3: அந்த முடியலதான் எடுக்கலன்னு பார்த்தேன். இது போது நம்ம நேயர்களோட வரவேற்ப தகுந்த மாதிரி நம்ம அடுத்தது எடுத்துட்டு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான்.
1: ஓகே
3: ஓகே, சூப்பர் மேடம்.
1: என்ன பேச விடுங்கவா ஜீவா மேம், டைலாக். ஓகே ஜீவா மேம், நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து ரெண்டே ரெண்டு சப்பாத்தி குடுத்துட்டு நாலு சப்பாத்தி கணக்கு பண்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்ப உங்க ஹஸ்பண்ட் இதை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?
3: ரெண்டு
1: சப்பாத்தி நாலு சப்பாத்தின்னு சொல்லி கணக்கு போயிருமே,
3: ஒரு சப்பாத்தி கூட கிடைக்காம போயிடாதா?
1: கரெக்ட்.
3: ஓகே ஜீவா மேடம்,
1: தேங்க் யூ சோ மச். ஜீவா மேம்
3: பேசுறீங்களா?
1: உங்க பேரு?
4: ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ. ஓகே, நம்ம டயலாக் கேட்டிங்களா? வந்தா சுட்டா செத்தா ரிபீட்.
3: நீங்க போதும் எங்களை பேச இல்ல
1: காலேஜ் வந்து கம்மியா இருந்தாங்க, நீங்க கவனிச்சீங்களா?
3: இல்ல, ஈக்குவல் அமௌண்ட் வந்திருக்காங்க.
1: அப்படியா? எத்தனை பேர் வந்திருக்காங்க?
3: அதுல நான் சொல்ல மாட்டேன்.
1: சரி ஓகே,
3: ஈக்குவலா வந்திருக்காங்க.
1: கம்பெனி சீக்ரெட் நாங்க வெளியில சொல்றது இல்ல மக்களே. சோ இன்னைக்கு வந்து
3: நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. நம்ம வந்து பாட்டு கூட ப்ளே பண்ணும்போதெல்லாம் வந்து திடீர் இருந்தாங்க, என்ன இவங்க பாட்டு போட்டு
1: ஏன் பாட்டு போறீங்க? கட் கேமரா ரோலிங், என்ன பேச விடுங்கம்மா, பேச விடுங்க. ஓகே, இதுக்கு மேல நம்ம பேசலனா போதும்மா, பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க.
3: இல்ல, அடுத்த நிமிஷம் வந்து தயாரா இருந்திருப்பாங்க. அதனால
1: புது
3: ஷோ, நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு வந்து இப்ப ஆர்வமா இருப்பாங்க. நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்களோ.

0: எல்லாருக்கும்
1: ரெண்டு பேரும் பாய் பாய் சொல்லிட்டு ஒரு பாட்டு
0: ஆர்ஜே அன்பரசியன்
1: ஆர்ஜே காயத்ரி
0: பாய்
1: பாய் பாய்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான குட் ஈவினிங் மகளே. நேரம் 5:02 ஆயிடுச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஒரு சூப்பரான புது ஷோ. சோ நம்மை சுற்றி அப்படின்ற இந்த ஷோக்கு, சோ நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் எல்லாம் ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசுறாங்க, அந்த ஊரை பத்தி சொல்ல போறாங்க. ஸோ இந்த மார்னிங்ல போன நம்ம ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல நமக்கு வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கறத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஆர்ஜேஸ் ரெண்டு பேரு என்ன ஊருக்கு போயிருக்காங்க, அந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: ரெண்டு பேரும் வந்தாச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம், அப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. நம்ம பாண்டிச்சேரியை விட்டுட்டு வெளியில வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷோ பண்ண போறோம். சோ அந்த இடத்த நீங்க வந்து கேஸ்டே பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அப்படி ஒரு இடத்த வந்துதான் நம்ம சூஸ் பண்ணி இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். நம்மை சுற்றி இல்ல, எங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. சோ எல்லாருக்கிட்டையுமே பேச போறோம் இந்த ஒரு மணி.
2: ஓகே, இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம நம்மை ஷோ போக போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான இடமாவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வானூர் மட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான போக்குவரத்து மற்றும் வணிக மையமா வளர்ந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம். திருச்சிற்றம்பலம் கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள் இங்க சந்திக்கிறதால இந்த இடத்துக்கு கூற்றோடு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி பானூர், திண்டிவனம், மயிலம், புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளுக்கான போக்குவரத்து தொடர்புல வந்து முக்கிய இடம் பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம் மயிலம் சாலை மற்றும் திண்டிவனம் பிரதான சாலை தொடர்பான முகவரிகளும் அரசு ஆவணங்கள்ல காணப்படுறதா சொல்லப்படுது. சோ நீங்க வந்து கெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி நம்ம திருச்சிற்றம்பலம் கூட் ரோட்ல இருந்துதான் போக போகுது. ஆர்ஜே ரத்னா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கப்பா, அவங்க நம்ம பேச விட்டுலாம்.
3: நம்ம திருச்சேரி டு பாத்தீங்க அப்படின்னா சிற்றம்பலம் பிளஸ் அம்பலம் அப்படிங்கிற பேர் மருவி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சூப்பரா அழைக்கப்படுது. ரொம்ப பேர் ரொம்ப ஃபேமஸ், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எஸ், திருச்சிற்றம்பலம் அப்படின்னுக்குள்ள ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பு அப்படிங்கிற இதுவும் இருக்கு. நேஷனல் ஹைவேல 32 வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு. சோ திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மெயின் ரோட்ல நீ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். மெயின் ரோடு, அதுவும் ஈவினிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக் டைம் இல்லையா? எல்லாரும் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு திருவிழா கோலமா இருக்கு. இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ன்றதால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை சந்தைகளும் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. கண் பாக்குற இடம் இடம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரை வகைகள், இதுல நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காலையில தான் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்ம எல்லாம் பார்க்க முடியும் நம்ம பாண்டிச்சேரியில. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கிராம பகுதி வந்து வானூர் பக்கத்துல கிராமம் வந்து இருக்கிறதால பாத்தீங்க அப்படின்னா வீட்டு பயிர்கள்லாம் இங்க வந்து விவசாயம் பண்ணி ஈவினிங் டைம்ல ஃப்ரெஷ்ஷா வந்து மக்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஒருத்தவங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசு.
4: என்னுடைய பேர் மணிபாலன்.
3: மணிபாலன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: உங்களுடைய சொந்த ஊரு திருச்சிற்றம்பலம்
4: கூட்டுறீங்க?
3: எந்த டைம் காலையில எடுப்பீங்க?
4: காலையில 6 மணிக்கு ஆட்டோ வரும், 9 மணி வரைக்கும் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு
3: போயிடுவோம்.
4: ரெஸ்ட் எல்லாம் இல்ல, ரெஸ்ட் எல்லாம் இங்கேயே படுத்துக்க வேண்டியதான்.
2: கிடையாது பாஸ் அப்படின்ட்டாங்க.

0: ஆமா சூப்பரா சொன்னாங்க இல்லையா பாரதி. ஆமா சரிங்க சார், ஆட்டோ போட்டீங்க. எந்த நாள்ல சவாரி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும்?
1: ஒரு
0: விசேஷ நாள் மாதிரியே இருக்கு எப்பயுமே இந்த கூட்டோட, அந்த திருச்சிற்றம்பலம் கூட்டோட இந்த இடம் வந்து அப்படிதான் இருக்கும்.
1: எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும், விசேஷ நாள்ல இன்னும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும்.
0: இன்னொருத்தவங்க நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசல்.
2: வேல்முருகன்.
0: வேல்முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம்.
0: கொஞ்சம்
2: நீங்கிறேன்.
0: இப்ப லாங்குவேஜே புரியாது இல்ல சில டைம்ல, இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் நீங்க
2: அப்படியே இங்கிலீஷ்ல எதனா பேச சொல்லுவோம், இங்கிலீஷ் தெரிஞ்சா ஒரு அளவுக்கு தெரியும்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். உங்க
2: பேசுறீங்க?
0: ஓகே போதுமா. சரி, உங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம் அப்படின்னா
2: எது சொல்லுங்க? எங்க பஞ்சவடி கோவில் ஃபேமஸ் ஆகுது.
0: பாண்டிச்சேரில
2: இருந்து பஞ்சவடி
0: அஞ்சு
2: கிலோமீட்டர் சிக்மர்ல இருந்து 5 கிலோமீட்டர் திருச்சி தம்பளம் கூப்பிட்டு வரும்.
0: தொடர்ந்து பேசலாம். நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி எங்க இருந்து போகுது அப்படின்னா நம்ம திருச்சித்தம்பலம் கூட்டூர்ல இருந்தா போகுது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பூடி, நான் வரேன். சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி

0: வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: மகிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லி

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.

0: நம்மை சுற்றி நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 5:19 உங்களை சுத்தி பாருங்க என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டே நம்மை சுற்றி ஷோவையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஆர்ஜேஸ் இந்த ஈவினிங் ஆன சூப்பரான டைம்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ வாங்க பேசலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றிய நிகழ்ச்சி வந்து திருச்சிற்றம்பலம் கூட்டுறோம்ல இருந்து போச்சு. இன்னும் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து வேற ஒரு இடத்துக்கு நாங்க வந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்த பத்தி நம்ம கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னாக்கா புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காரணமா தொழில் வளர்ச்சியில முக்கிய இடம் இந்த இடம் வகிக்குது. சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள், உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம திருபுவனை, மதகதிப்பட்டு, வில்லியனூர் போன்ற பகுதிகளோட இப்பவே வந்து நெருங்கிய தொடர்புடையது இந்த பகுதி. இந்த இடம் எந்த இடம்பா அப்படின்னாக்கா நான் சொல்ல மாட்டேன், அதை வந்து நம்ம ஆர்ஜர் அப்பா எடுத்துக்கலாம்.
2: எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி நம்ம சேதராப்பேட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாரதி.
1: ஓகே, இப்ப இந்த இடத்த பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ இந்த இடத்த பத்தி நாங்களாம் வந்து சும்மா அசால்ட்டா சொல்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வெயிட் பண்ணி

0: இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். வேல்முருகன்.
2: மகாலட்சுமி
0: சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: எந்த ஸ்டாடியம்?
0: ஓகே சூப்பர் சார். நீங்க வந்து எத்தனை வருஷமா
3: இருக்கீங்க?
0: இறங்கி விளையாடின அனுபவங்கள்
3: எல்லாமே இருந்தது. வெளியூர் வெளி மாநிலங்கள் நிறைய பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு பகுதியா தான் நம்ம சைதராபேட்டை வந்து விளங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட பேசலாம் சார். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அறிவழகன். ஒரு 6 வருஷம் இருக்கு. என் ஊர் வந்து திண்டிவனம்.
3: ஒரு கடை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து கடை இருக்குது, ஃபேக்டரி வந்துச்சு, ஆளுநர் அதிகமாயிட்டாங்க, அதனால கடை செட் ஆச்சு.
0: சூப்பராவே இருக்கு. உங்கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ரெயின்போ புதுவை 102.2 ரசித்துக் கொண்டிருக்கோம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஐந்து மணி முப்பது நிமிடம்

0: ஐந்து நொடிகள் ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்மை சுற்றி ஷோ தான் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ரத்னா அண்ட் பாரதி அண்ட் ஆர்ஜே அன்பரசி ஏன் கூட வாங்க. அடுத்ததா எந்த ஏரியாவில இருந்து யார்கிட்ட அந்த ஊரை பத்தி பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஓவர் டு நம்ம ஆர்ஜே.
1: தெரிஞ்சிருக்கும்
2: படிப்படன்னு ஒன்றிதான் அது இருந்து எல்லாமே புரியுதுங்களா. விவசாயத்தோட சேர்ந்துதான் இருந்தது அது பண்ணிருக்கோம். நல்லா இருந்தது
1: எங்களுக்கு
2: மாடு இருந்தது பால் கறப்போம்.
1: கிரிக்கெட்
2: விளையாடி இருக்கிறோம், வாலிபால் விளையாடி இருக்கிறோம், நம்ம வந்து ஒன்னாந்து பழைய காலத்து விளையாட்டுகள் எல்லாமே விளையாடி இருக்கிறோம்.
1: மாறாம
2: நிறைய
1: விஷயங்கள் இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லு? இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான கோவில்லாம் ஏதாவது இருக்கா சார்? பழைய காலத்து கோவில்கள்.
2: பழைய காலத்து கோயில்ல இப்ப இருக்கிற கோயிலே எல்லாம் பழைய காலத்து கோயில் தான். எல்லாம் புது கோயில்லாம் இல்ல. அந்த கோயில் மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்க வந்து விஷ்ணு கோயில் இருக்கு, சிவபெருமான் கோயில் இருக்குது, ஐநா கோயில் இருக்குது, எல்லாமே அந்த
1: ரொம்ப வருஷங்களாவே
2: இருக்குது. அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இருக்குது.
1: நிறைய பேர் உறவினர்கள் வந்து அந்த காலத்துல வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது.
2: அதே போல இன்னைக்கும் வந்து நிம்மதிய திருவிழா வந்து செலிப்ரேட் பண்றாங்க.
1: ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து செலிப்ரேட்
2: பண்றாங்க. அந்த ஊர்ல இருந்து இருந்துட்டு
1: ரொம்ப பரபரப்பா போயிட்டு நம்ம சீடா போய் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நாங்க வந்து மெயின் ரோட்ல இருக்கோம். மெயின் ரோட்ல இருக்கிறதால ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஈவினிங் டைம்ல சொல்லவா வேணும் அப்படின்ட்டு இப்ப வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பூ கடை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நம்ம பேச போறோம். வணக்கமா உங்க பேச சொல்லுங்க. ஞானசுந்தரிமா எப்படி இருக்கீங்க? ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம்ல வந்து வணக்கம் சொல்லி சொல்ல உடனே கூச்சப்பட்டுட்டு வாய மூடிட்டு பேசிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா பூக்கடை வச்சிட்டு இருக்கீங்கம்மா? 30 வருஷம் வச்சுக்கிறோம். எப்பா வச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல, சந்தோஷம்.

0: மாதிரிதான் பூ வியாபாரம் பண்றது. இப்ப பூ வியாபாரம் அப்படின்னாலே கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணணும். ஏன் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அதை வந்து இது பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா, உடனே உடனே சேல் பண்ணிடணும். இப்போ இந்த நாளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பூ என்ன பூ வந்து சீசன்?
1: சாமந்தி, பன்னீர் ரோஸு, காக்கட்டம் வரும்.
0: காக்கட்டம், பன்னீர் ரோஸ் என்னக்கல அப்படி அவ்வளவு சந்தோஷ முகத்துல. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு அரும்பு முள்ளரும்பு குடிச்சிட்டு ஒரு கிலோ முள்ளரும்பு கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம்
1: எடுத்துட்டீங்க? நேரம்
0: அல்ல அல்ல புரியாத அச்சய பாத்திர மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லையா?
1: வேறதான்
0: முள்ளரும்பு அந்த ரெட்டமல்லி அது வந்து எந்த பூ ரொம்ப நாளுக்கு தாங்க?
1: அரும்பு வச்சுக்கோம், ஒரு வாரம் கூட வச்சுக்கோங்க. சுத்தி வச்சுக்கோம்.
0: சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லயுமே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இப்போ அந்த காலத்துல எல்லாம் அதிகமா யார் வீட்லயுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த பூவெல்லாம் வந்து பதப்படுத்தணும், பக்குவமா வச்சுக்கணும்னா என்ன மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணும்?
1: வெள்ள துணியில சுத்தி வச்சுக்குவோம், ஈரத்துணில.
0: ஈரத்துணியில சுத்தி வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் நூல் வண்டி யூஸ் பண்றது அப்பெல்லாம் அப்படி கிடையாது, நார் யூஸ் பண்ணி
1: வாழைநாரில் கட்டணும்.
0: இந்த பண்டிகை எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா பொங்கலா தீபாவளியா இல்ல வேற என்ன பண்டிகை எதிர்பார்க்கணும்?
1: புது வருஷம் எங்களுக்கு நிலையா பரவ விடும்.
0: அப்படா தீபாவளிய சொல்லுவாங்கன்னு பார்த்து அவங்க வந்து என்ன வந்துதான் தீபாவளி வந்து வருது அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்கறீங்க.
1: கம்பெனி புள்ள படிப்பாங்க, சேரா புள்ள
0: கொஞ்சம் புள்ள கம்பெனி இல்லையா?
1: அதுதான் விசேஷம்.
0: காலத்துல சைதராபேட்டை எப்படி இருந்துச்சுமா?
1: நம்ம
0: கூட பேசிட்டா வணக்கம் அங்க பேச சொல்லுங்க. ஒரு கூச்சம் சோப்னா, சோப்னா எப்படி இருக்கீங்க? சோப்னா நல்லா இருக்கு. இது சைதராபேட் தான் சொந்த ஊரா? தீபாவளி வேற நெருங்கி வந்துட்டே இருக்கு. தீபாவளி அப்படினாலே துணி வியாபாரம் பயங்கரமா இருக்கும். சோ அந்த தீபாவளி எப்படி எதிர்பார்க்கறீங்க?
2: ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும், ஜாலியா இருக்கும்.
0: தொடர்ந்து 2.8 இது நம்ம

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: ரத்னாவும் பாரதியும் வாங்க இப்போ எங்க இருந்து பேசுறாங்கன்னு
1: கேக்கலாம். சேதராபேட்டுக்கும் கரெக்டருக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கோம். அந்த சைடு கால் வச்சா அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம விளையாடுவோம் தெரியுமா, அதிகாபட்டியா இந்தாண்டியா கரசூரு சேதராபட்டு இந்த சைடு போனா கரசூரு இந்த சைடு திரும்பினா சேதராபட்டு பாத்தீங்களா, திருச்சிராப்பளத்துல ஆரம்பிச்சு சேதராபேட்டுக்கு வந்து இப்ப வந்து கரசூரா சேதராபேட்டான்ற மாதிரி இன்னைக்கு நம்மை சுற்று நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப குவைட்டா ரொம்ப சூப்பரான மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க பேசிடலாம். வணக்கம்
2: லாவண்யா.
1: வணக்கம் சொன்னோடனே பாருங்க அப்பா ஒரு பேரை சொல்லிட்டு இன்னும் ஒரு சிரிப்பு. உங்க பேரு
2: சட்னி.
1: உங்க கூட அம்மலி. எங்க இருந்து வரீங்க? பழமையான கோவில் இந்த மாதிரி இருக்கா சேதராபட்ல?
2: என்ன படிச்சிருக்கீங்க ராவண்யா நீங்க?
1: ஒருத்தவங்க பயப்படுறாங்க
2: நீங்களும் கூட ரொம்ப சூப்பரா இருக்கீங்க கமலி. அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? லா படிச்சு லா படிச்சுட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா லாயர் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம ஃபியூச்சர்ல சூஸ் பண்ணீங்களா?
3: வீட்டுல சொல்லிட்டேன். வீட்டுல சொல்லிட்டதால சூஸ் பண்ணீங்க. எப்படி இருக்கு? எங்களுக்கு நர்சிங் படிக்கிறேன்.
2: நீங்க நிறைய பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வீட்டுல சூஸ் பண்ணி நீங்க லா படிங்க அப்படின்னு
1: சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப வந்து பயங்கரமா வந்து பேசுறதுனாலதான் இவங்களை வந்து தேர்ந்தெடுத்து லாயர் படிக்க வச்சிருக்காங்க.
2: ஆமா சொல்லிட்டீங்க.
3: ரொம்ப டஃபா போகுது.
2: ரொம்ப டஃபா இருக்கா? நர்சிங் கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?
3: அப்பச்சி எனக்கு பிடிச்சதால படிச்சிருப்போம்.
2: விளையாடி இருப்பீங்க
1: வீட்டுல படிச்சு போனாங்களே அப்படின்றதுனால சூஸ் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கீங்க. வீட்டுல படிச்சு இருந்தாலும் தம்பி மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க போனா நினைக்கிறீங்க?
3: எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே.
2: பொடி நடையா சேதராபேட்டை கரசூர்

0: ஊருக்கு நடந்தே போறீங்க, நடந்து போற தூரத்துல இருக்கா கரசூர்? நடந்து போற
1: தொடர்ந்து 102.2 நிகழ்ச்சி நம்மை சுற்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கொஞ்சம்
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரைட் பவான்சரி 2.8 ல நம்ம சுத்தி நிகழ்ச்சியை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் சுத்தி சுத்தி நம்ம வந்து இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலத்துல ஆரம்பிச்சு சைதராப்பட்டு அப்படியே அடி எடுத்து வச்சோம் நான் ஷோ அப்படிங்கிற கரஸ்தூர். ஸோ சைதராப்பட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஷோ முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெயின்போ எஃப்எம் சவுண்டா வச்சு கேட்டுட்டு ஒரு கடையில வந்து இது துணி எல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஷோ பேச போறோம். ரெடியா இருக்காங்க, நம்ம கூட பேசிட்டு பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசுங்க.
3: வணக்கம்,
2: உங்க பேசுங்க. ஏன் கிட்டதா நீங்க பேச போறீங்க? பாருங்க சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எத்தனை வருஷமா சைலன்ஸ் கத்துக்கிட்டு?
3: நான் வந்து படிக்கும் போதுல இருந்தே இந்த வேலையை கத்துக்கிறேன்.
2: படிக்கும் போதுல இருந்தே கத்துக்கிட்டீங்க? இப்ப கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் ஆரம்பத்துல அந்த காலகட்டத்துல கத்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்.
3: அப்ப கஷ்டம் கத்துக்கிறது, இப்ப ஓரளவுக்கு அந்த இது
2: கொஞ்சம் அட்வான்ஸா வந்துச்சானா? அப்பலாம் அப்படி கிடையாது, கால்ல பெடல் அப்ப கத்துக்கிட்டுதான் நல்ல ஒரு இது இல்லையா மெத்தட்.
3: அப்ப கத்துக்கிட்டு நல்ல இதுவா இருக்கும், இப்ப கத்துக்கிட்டு வேலைக்கு
2: பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெறும் ஜென்ஸ் ட்ரெஸ் மட்டும் தான் தட்டுங்க.
3: ஆமா, ஜென்ஸ்
2: ஸ்கூல் ட்ரெஸ் இது மாதிரி மட்டும் தான் தட்டுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி, புல்லன் போடுறாங்க அந்த ஆஃபன் போடுறாங்க ஜென்ஸ், ஸோ எந்த ட்ரெஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும்?
3: என்ன
2: பண்ணுவீங்க? எங்க போனாலும் நீங்க இங்கதான் வந்து
3: அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணி போறாங்க. அது அப்போ அவ்வளவு ரேட்டு குடுத்து எடுத்து வந்து அதை கட் பண்ணி இங்கதான் வைக்கிறாங்க. அதுக்கு துணி எடுத்து தைக்காலுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போடணும். ஆமா, அதே வெளுத்து போகுது, அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு போய் எடுக்கிறாங்க, வந்து நேரம் இங்க வந்து ஆல்ரெடி பண்றாங்க. அது பேஸ்ட் தான் அது.
2: சரி, இப்ப வந்து பாத்துக்கிட்டோம்னா சைதராப்பேட்டை உங்களுடைய சொந்த ஊர் சைதராப்பேட்டை?
3: என்னோட சொந்த ஊர் மாயிலம்.
2: பக்கத்துல தனிக்கு வந்துட்டு போறீங்களா?
3: சைதராப்பேட்டை டெய்லி வந்து போறோம்.
2: சொந்த கடையா நீங்க வந்து வேலை செய்யறீங்களா?
3: வேலை தான் செய்யறோம். சவுதம் ஓனர்.
2: வணக்கம்.
4: வணக்கம், என் பேர்
2: 20
4: வருஷம்.

தொடர்ந்து பேசலாம். 2.2 நேயர்கள் தேர்தல் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்மை சுற்றி நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. வாங்க நாம் ஆர்ஜிஸ் இப்ப என்ன சொல்றாங்க கேக்கலாமா?
2: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படிங்கறதால நாங்க வந்து கடைசி இருக்க போதும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணா நம்ம ஷோவுடைய பார்டருக்கு வந்தாச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து சேதனப்பட்டு பார்டரோட நம்ம இன்னைக்கு பாத்து அப்படின்னா பயங்கரமா
1: நூற்றி இரண்டு புள்ளி 8

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதி கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் உள்ள சிரமங்களை மருத்துவர்களின் மன உறுதி மூலமாகவே தீர்க்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி வரை 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக 7.8% அளவில் இந்தியா வளர்ச்சி அடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு முழு ஆண்டிற்கான கணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்தியாவில் தனிநபர் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக உந்துதல் கிடைக்கும் என்றும், பொது முதலீடுகள் உயர்த்தப்பட்டு சாதகமான நிதி மற்றும் கொள்கை சூழலும் உருவாக்கப்படுவதால் வளர்ச்சிக்கு மேலும்

0: அனுகூலமாக இருக்கும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியும் அதிகரித்திருப்பதால் உலக அளவிலான நிச்சயமற்ற தன்மை காரணமாக தனியார் முதலீடுகளில் ஏற்படும் பாதிப்பு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தொழில்துறையின் செயல்பாடுகளும் எதிர்பார்க்கப்பட்டதை விட நன்றாகவே உள்ளதாகவும், குறிப்பாக உள்கட்டமைப்பு, கட்டுமான பொருள் உற்பத்தி மற்றும் மின்சார உற்பத்தி துறையில் வலுவான வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆயினும் தென்மேற்கு பருவமழையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாக வேளாண் துறையில் சில பலவீனங்கள் ஏற்படலாம் என்றும், கிராமப்புற தேவைகள் ஓரளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவின் சேவைத்துறை தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இளம் மருத்துவர்கள் தாங்கள் படித்த கல்லூரியின் பெயரை காப்பாற்றும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். டாக்டர்கள் கருணை மற்றும் சேவை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும், எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இமாச்சல பிரதேசம் போன்ற மலைப்பகுதிகளில் தொலைதூர கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் பல சிரமங்கள் உள்ள போதிலும் மருத்துவர்களின் மன உறுதி மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் கூறினார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தினால் மக்களுக்கு கிடைக்கும் பலன்களை மாநில அரசுகள் விரிவான முறையில் மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என குடியரசுத் தலைவர் மேலும் கேட்டுக் கொண்டார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்திய மொழிகளை ஒருங்கிணைக்கும் தங்கச் சரடு சமஸ்கிருதம் என்றும், உலக அளவிலான இலக்கிய தத்துவம் மற்றும் அறிவியல் அரங்கில் சமஸ்கிருத மொழிக்கு மகத்தான இடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். சமஸ்கிருதம் உட்பட இந்திய கலாச்சாரத்தின் செழுமைக்கு பங்களிக்கும் எல்லா மொழிகளின் வளர்ச்சிக்கும் அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்தார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்திய பாரம்பரிய நாணயத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தொன்மையான ஓலைச்சுவடுகளை சேகரித்து பாதுகாக்க ஞான பாரதம் இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் 7-8% வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை சமாளிப்பதற்கான நீண்டகால போக்குவரத்து மாஸ்டர் பிளான் ஒன்றை இந்த ஆணையம் தயாரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார். புதிய ஆணையம் அமைக்கப்படுவதால் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடல், கண்காணிப்பு, மதிப்பீடு மற்றும் தாக்கங்களின் அளவீட்டை வலுப்படுத்த ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முதலீட்டுக்கான தனி வளர்ச்சி நிதி ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராகவும் பின்னர் பிரதமராகவும் அரசு தலைமையில் 25 பிரதமர் திரு நரேந்திர மோடி பூர்த்தி செய்திருப்பதை பாராட்டியும் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளிலும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் மாலை 5 நிலவரப்படி 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மாலை 5 வரை தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். குறிப்பாக முதல் முறை வாக்களிக்க தகுதி பெற்ற இளம் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் லாஸ்பேட்டை க்ளூனி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியிலும், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் பாக்குமுடியான்பேட் நூலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியிலும் வாக்களித்தனர். வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிகள் நேரில் பார்வையிட்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அனைத்து 31 வாக்குச்சாவடிகளிலும் வாக்களிக்க வசதிக்காக நிழல் பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதலை பாதை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. சிஆர்பிஎஃப் படையினர், மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இன்று இடைத்தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளில்

0: வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே அரசியல் சாசனம் என்னும் நிலைப்பாடு வலுப்பட்டு இருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: அரசியல் சாசனத்தில் 70 ஆண்டுகளாக நீடித்து வந்த 370வது பிரிவு கிட்டத்தட்ட எவரும் தொட்டுவிடக்கூடாத விதியாகவே கருதப்பட்ட நிலையில் மத்தியில் அடுத்தடுத்து அமைந்த அரசுகள் அதை பற்றி சிந்திப்பதையே தவிர்த்து வந்தன. 370வது அரசியல் சாசன பிரிவு மீதான நம்பிக்கையை காட்டிலும் அதை நீக்கினால் ஆபத்து என்ற அச்சமே இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 2016ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு அதன் வரலாற்றிலேயே மிக அதிகமாக 51 நாட்களுக்கு நீடித்தது. ஒரே ஒரு கொலை சம்பவத்திற்காக பள்ளிகள் 8 மாதங்களுக்கு மூடப்பட்டிருந்தன. அனைவரும் பெரும் குழப்பத்தை எதிர்பார்த்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வன்முறைகளை கட்டுப்படுத்த வலுவான திட்டம் ஒன்றை வைத்திருந்தது. குடியரசுத் தலைவரின் ஒரு உத்தரவு, நாடாளுமன்றத்தின் ஒரு தீர்மானம், ஒரு மறுசீரமைப்பு சட்டம் ஆகிய மூன்றும் ஒரே நாளில் கொண்டுவரப்பட்டதால் அறிவிப்பிற்கும் அமலாக்கத்திற்கும் இடையே அவகாசமின்றி அவ்வாண்டு கோடைக்காலம் அமைதியாக கழிந்தது. 370வது அரசியல் சாசன பிரிவு ஆரம்பத்திலிருந்தே தற்காலிக விதிமுறைதான் என்று கூறி உச்சநீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் அரசின் இந்த எல்லா நடவடிக்கைகளையும் அங்கீகரித்தது. இதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளில் முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டன. 1949ஆம் ஆண்டில் தற்காலிக அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை தற்காலிக பிரிவாகவே கருதி நீக்கவும் ஒரே நாடு ஒரே அரசியல் சாசனம் என்னும் கொள்கையை நிலைநிறுத்தவும் 70 ஆண்டுகள் தேவைப்பட்டிருப்பதே இதில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாகும்.
0: இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் முதலாவது போட்டி இன்றிரவு 7 மணிக்கு லக்னோவில் நடைபெறவுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் 2-1 என கணக்கில் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ள இந்தியா அண்மையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கம் என்ற உற்சாகத்துடன் இன்று போட்டியில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதி கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் உள்ள சிரமங்களை மருத்துவர்களின் மன உறுதி மூலமாகவே தீர்க்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி வரை 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8 இசையில் இறைவனை உணர்ந்து

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜயசிவா பாடியது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஹெவம் ரெயின்போவின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விரும்பும். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தேனி வளர்ப்பு நேர்முகம். திருவள்ளுவர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்வை கேட்க வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மக்கள் பங்கேற்பு அறிவியல், வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 தமிழ் அமுது, சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3 மணிக்கு முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே அன்பரசி மற்றும் ஆர்ஜே புவனேஷ். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சந்ததை வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 KHz முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை, வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தலைப்பு சூழல் காப்பதில் உடைகள், நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நாளை பகல் 12:30 பன்னிசை மாலை சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

மாலை 4 மணிக்கு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கவிதை என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை, 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், மா சாகுபடி அனுபவங்கள், கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:10 வரையிலும் அதன்பின் 8:16 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி. டெல்லி அஞ்சல். நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக 7.8% அளவில் இந்தியா வளர்ச்சி அடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு முழு ஆண்டிற்கான கணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். மலைப்பகுதி கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதில் உள்ள சிரமங்களை மருத்துவர்களின் மன உறுதி மூலமாகவே தீர்க்க முடியும் என்று அவர் தமது உரையில் கூறினார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்திய மொழிகளை ஒருங்கிணைக்கும் தங்கச் சரடு சமஸ்கிருதம் என்றும், சமஸ்கிருதம் உட்பட எல்லா இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை சமாளிப்பதற்கான நீண்டகால போக்குவரத்து மாஸ்டர் பிளான் ஒன்றை இந்த ஆணையம் தயாரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.83% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. மனம் விரும்புதே நிகழ்ச்சி வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும். உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே போன் எடுத்து எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பப்படல நீங்க கேட்டு எஃப்எம் ரெயின்போல ரசிக்கலாம். ஓகே, அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லலாம். வெளியூர் நேர்கள் இல்லைன்னா செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இப்ப வந்து ஒரு நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் கிராமம் ஆறு முருகன்.
1: இளமங்கலம் முருகன் சார்.
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே சார்.
2: கரகாட்டக்காரன் படம் பாடல் வந்து இந்த மான்
3: பாடல்
2: ராமராஜ் ரொம்ப பிடிக்கும் மேடம். ரொம்ப பிடிக்கும் முதல் நடிகர்.
3: ஓகே, சோ அதனால அவரு
2: ரஜினிகாந்த்.
3: ஓகே சூப்பர். அப்ப அந்த சாங் அப்படி கேட்டலாம். ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அவர் நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு இல்லையா? சோ அதெல்லாம் கியூட் தான் இல்ல, அந்த அழகா ஒரு கிராமம் அந்த மாதிரி இன்னசென்ட்டான பீப்பிள்ஸ், ஆரஞ்சு கலர் டிரஸ். ஆமா. ஓகே ஓகே, சோ அதனால உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது அப்படிதானே? சரி, அப்படியே உங்க பேரை நினைச்சுக்கிட்டே அந்த பாட்டையும் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சரியா?
1: தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:11. 3 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சொன்ன மேடம்,
0: நல்லா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க மேடம்
0: கார்த்திபன். ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மேடம், ஒரு நாள் ஒரு கனவுல இருந்து கஜிராவோன்னு ஒரு பாட்டு வந்து வரணும்.
0: ஓகே,
1: தன வெளியேன்னு வரும் அந்த பாட்டு. ஒரு கொஞ்சம் பாடுங்க மேடம்.
0: ஓகே சார், ஏன் இந்த பாடல்?
1: அது நல்லா இருக்கும் மேடம், கேட்கறதுக்கு கொஞ்சம் துள்ளலா இருக்கும்.
0: ரொம்ப நல்லா இருக்கும்
1: பாட்டு நீங்க போட்டு. ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள்

0: எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 அக்டோபர் 7 குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 திரு நரேந்திரமோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 அன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000 விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலகத்தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர்வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவை தொகுதியிலும் காலை 7 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 முடிவடைந்தது. 6 வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்து

மேப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹேப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்படவுள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்படவுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹொடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத், அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 20 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சிக்கு போகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு திரும்பி வந்தாச்சு. ஆர்ஜே அன்பரசி மற்றும் ஆர்ஜே காயத்ரி,
4: எஸ் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோ அவங்களே கொடுத்துருவாங்க நேரம். அதனால என்னோட இந்த போர்ஷன் வந்து நேரம் 7:26 8 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மக்களே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் யார் கேட்க போறாங்க கேக்கலாமா?
1: ஓகே கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம், கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
4: என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
5: படம் கோபுர தெய்வம். பாடல் வந்து உள்ளமே உனக்குதான் உயிரும்
4: உனக்குதான். பாடணும்
5: உள்ளமே உனக்கு தான் உயிரும் உனக்கு தான், இதுக்கு மேல எனக்கு
4: தெரியாது. இந்த பாடல்
5: வந்து ரொம்ப நல்லா கேக்குறது, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல உள்ளங்களுக்காக இந்த பாடல்,
1: நல்ல உள்ளங்களுக்காக இந்த பாடல்.
4: ஆமா அப்படின்ற மாதிரி டப்புன்னு பேசி முடிச்சிட்டாரு சார். சார் உங்களுக்கான சாங் வருது சார். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
5: நன்றி மேடம். நன்றி.

0: நேரம் 7:38 எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் வராங்கன்னு கேப்போமா?
1: கேக்கலாம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: குழலினை யாழினை ஒருசி கூவும் குயில் மொழி அரசிகள் அன்பரசும் வணக்கம் சொல்வது அஷ்டாமூர்த்தி.
0: அஷ்டாமூர்த்தி சார், ரொம்ப அழகா வந்து எங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூ கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
2: பாவமன்றிப்போ பாடல், காலங்களில் வசந்த உணர்வு, அற்புதமான பாடல். பாடல் பாடல் இல்ல, பாடல் பாடலுக்கு ஒரு கவிதை.
1: நீங்க எல்லா பாடலுக்கும் ஒரு கவிதை வச்சிருப்பீங்களா? பாடலே கவிதை தான். சூப்பர் சார், சொல்லுங்க.
2: கவியரசனின் கற்பனை ஊற்று, இது கன்னி தமிழின் கற்கண்டு பாட்டு. உண்மைகளின் வஞ்சி இவளை வர்ணி பண்ண தமிழில் வார்த்தைகள் இல்லை மிச்சம். இசையும் கவியுமாய் எழுந்தோடும் இன்ப அருவி, அசையா சிலையும் கூட அபிநயம் காட்டும் ஆனந்த சுருதி. இதையும் கூட ஜதிகள் போடும், அது இழிவு சுகத்தில் இணைந்து பாடும், இசைந்து பாடும். பரவசு காற்றில் பன்னிசை பாகாய் ஓடும்.
1: சூப்பர் சார். பன்னிசை பாகாய் ஓடட்டும், இதோ உங்களுக்கான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. சவா, இதெல்லாம் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு சார்.
0: சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, அவர் கேட்ட பாடலை நம்ம வந்து பிளே பண்ணிடலாம்.

0: மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: நேரம் 7:43
2: இரம்பாலம் வீரம்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி எடுத்து
1: பாத்தீங்களா?
2: அந்த செகண்ட் சொல்லும் போது நாங்க வந்து எடுத்து அந்த ஹிண்ட் குடுத்துருவோம். அப்படியே பேக்ரவுண்ட்ல ஃபியூஷன் மாதிரி போகும்ல, நல்லா இருக்கும்ல. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு கேக்கலாமா?
1: ஓகே, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நடராஜன்.
1: நடராஜன், என்ன ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா நீங்க? நடராஜன் அப்படின்றீங்க,
2: பேர் அந்த மாதிரிங்க, அதனால
1: பேர்னால நீங்க நடராஜன் அப்படிங்களா?
3: ஆமா,
2: அந்த கம்பீரமா அப்படி வந்துருச்சு. ஓகே, என்ன பாடல் சார் வேணும்?
3: இதயம் படத்துல இருந்து பொட்டு வைத்த வட்டநிலா, புன்னகைக்கு பொட்டை நிலா.
2: அப்படி அப்படி இன்னும் கொஞ்சம் பாடி அப்படியே பாடுங்க சார். அது அந்த சாங் ஒரு மாதிரி லைட் மியூசிக், அது இந்த டைம் செம்மையா இருக்கும். சொல்லுங்க. இத நான் எதிர்பார்க்கல. என்ன சார்,
1: உங்களுக்கான
2: பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். பட் அந்த பாடலை இந்த டைம்ல கேக்குறதுக்கு என்ன ரீசன்?
1: என்ன நடராஜன் சார், லைன்ல இருக்கீங்களா?
2: இருக்கேன். வயிறு முத்துவா குழம்புச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்காரு.
1: ஏன் இந்த பாடல்?
2: பாடல போட்டுருங்க, என்ன கேள்வி கேட்காதீங்க. நடராஜன் சார், உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பாடல் கேக்கலாம் சார்.
2: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேர்களை சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேரம் 7:51. எஃப்எம் ரெயின்போவின்
3: மனம் விரும்புதே
0: பாட விட்டுலாம்
3: நிகழ்ச்சியில
0: சூப்பரா வந்து நிகழ்ச்சியை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா யார்கிட்ட நம்ம வந்து பேச போறோம் அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: நான் தென்பேர் கணேஷ் ராஜா பேசுறமா.
0: கணேஷ் ராஜா சார், என்ன பாடல் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து நேற்று இன்று நாளை அந்த படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய
3: வணக்கம் சார். நன்றி சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 7:55. எஃப் எம்
2: ரெயின்போவின் எல்லா டைம்லாம் பண்ணக்கூடாதுங்க.
0: நீங்க பாண்ட நல்லா இருக்கு கேக்க, அதாலதான்.
2: ஓகே, தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம காலர் கிட்ட பேசிடலாம்.
0: ஆமா, ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரு இங்க பேசுறீங்க?
3: முன்னிற வணக்கம், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
0: ஓகே,
2: என்ன பாடல் வேணும் அபுசாலி சார் உங்களுக்கு?
3: படம் பூமகள் ஊர்வலம், அந்த வானுக்கு ரெண்டு, அந்த பாடல் வரிகளையும் மேடம்.
2: அப்படி பாடி காமிங்களே.
3: நேரம் குறுகிய நேரம் மேடம்,
2: ஞாபகப்படுத்துறீங்க. இல்ல இல்ல, பாடு பாடல் வந்து என்னால பாட முடியாதுங்கறத இப்படியும் சொல்லலாம்.
3: வானொலி மூலமா கேட்கலாம் மேடம்.
2: ஓகே, கேட்றலாமே. டாட். ஓகே,
3: நன்றி மேடம்.
2: தேங்க் யூ சோ மச் சார். நன்றி,
0: நன்றி. ஓகே, என் வரிசை நம்மளும் கடையை
2: சாத்திட்டு கிளம்பிடலாம்.
0: ஓகே, நிறைவான பாடல் கேட்ட அபு சாலிப் சாருக்காக அந்த பாடல் ஒளிபரப்பிட்டு பாய் பாய் சொல்லிக்கிறோம். நான் காயத்ரி மற்றும்
2: அஜய், அன்பரிசி.
0: ஓகே.

0: நேர்களே கேட்கலாம் இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக 7.8% அளவில் இந்தியா வளர்ச்சி அடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு முழு ஆண்டிற்கான கணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதால் நீர்வள பாதுகாப்பு வந்துவிடாது என்று நீர்வள நிர்வாகத்தில் சரியான திட்டமிடல், வலுவான உள்ளூர் முறைகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலத்தின் நீர் நிர்வாக முறைகள் குறித்து தேசிய நாளேடு ஒன்றில் வெளியாகியுள்ள கட்டுரையை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை சமாளிப்பதற்கான நீண்டகால போக்குவரத்து மாஸ்டர் பிளான் ஒன்றை இந்த ஆணையம் தயாரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை 6 மணி வரை 80.81% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மாலை 6 மணி வரை தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 85.98% வாக்குகளும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 80.30% வாக்குகளும் பதிவாகின. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இன்று லக்னோவில் நடைபெறும் முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 10 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்திருந்தது. பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி பிரான்சிஸ் ஆல்டன் நடப்பாண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூட்ரினோ அணு துகள்களை ஆராய்வதற்கான ஐஸ் கியூப் ஆய்வகத்தை தென்துருவத்தில் நிறுவியதில் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
3: நேரம் 8:49. நேயர்களே, ஏனும் சில நொடிகளில் கேட்கலாம். சென்னை அஞ்சல் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16:32. நேரம் 9:16:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இதமான இரவில் இதமான இசையை தரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மயி மேகா குரல்கள்ல ஆதவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:22. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல தாம் தூம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். பகலில் இருப்பது சூரியன், என் அழகே, உன் இரு பார்வைகள்தான் உன் இமைகள் போராடும் ஆயுதம். தேஞ்சிதேவனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சோனு நிகம், சைந்தவி மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் குரல்கள்ல சகுனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: காதல் வரும் நான் வாங்க, கடை கண்கள் நீ வீச, கொக்கை போல் நாள்தோறும் ஒற்றை காலில் நான் நின்றேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் KS சித்ரா குரல்கள்ல சென்னை 28 2 திரைப்படத்திலிருந்து.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: இதுவரை காதலை இதயத்தில் பூட்டினேன், இதயத்தை திறந்தென்று விடுதலை தருகிறேன். தேஞ்சந்த தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்வேதா மோகன் குரல்ல அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து. நேரம் 9:44 நிமிடம் 20 நொடிகள்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேரம் 9:49:26. பணியில் சென்றால் உன் முகம் என் மேல் நீர இறங்கும், தலை சாய்த்து அவள் பார்த்தாலே நான் தடுமாறி போகின்றேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் குரல்ல கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, ராம் தகநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: தேஞ்சந்தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:13 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வனம். இரவின் தனிமையை இனிமையாக்க வரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வனம் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ரா குரல்கள்ல மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

ஒரு பாடல் ஆயிரம் உணர்வுகள். இந்த பாடல் உங்களுக்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்கள்ல மிஸ்டர் ரோமியோ. திரைப்படத்திலிருந்து நேரம் 10:12 நிமிடம் 27 நொடிகள்.

இரவை இனிமையாக்கும் இசை. அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்ல டைம் திரைப்படத்திலிருந்து நேரம் 10:18:48.

மனதை தொட்டு செல்லும் இசை. இதோ உங்களுக்காக அடுத்த பாடல், உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல. சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:33 20 நொடிகள். நினைவுகளை வருடி நெஞ்சத்தை நிறைக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரல்ல கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சந்ததேவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் விஐபி திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரமலர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன்பெறுவோம்.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்து.

முத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 தமிழ் அமுது, சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். நாளைய தலைப்பு நானும் என் காலை நேரமும். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காணங்கள், பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், முதியோருக்கான விபத்து காயங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சைத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரூலிங் காமெடி ஷோ, 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே அன்பரசி மற்றும் ஆர்ஜே புவனேஷ். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையும் மனம் விரும்புதே, தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 MHz-ன் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Union Cabinet has approved the setting up of the Integrated Transport and Logistics Authority to streamline multimodal planning. Briefing the media in New Delhi today after the Cabinet meeting, chaired by Prime Minister Narendra Modi, Information and Broadcasting Minister Ashwini

டெஸ்டிங் ஆஃப் RJFM ரெயின்போ ஆன் ஏர் சிக்னல் இஸ் த்ரூ டைம் 5505 50 51 52 53. ஓகே, நவ் ஐ அம் கோயிங் டு ப்ளே அர்த்தோட்ட பூபதி நானடா அந்த அமரப்போட்ட பூத்படி நான்.